5:48 மேடம், நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நடராஜா எனும் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஐந்து மணி 54 நிமிடம், தொடர்வது வந்தே மாதிரம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3. இங்க எல்லாமே வேற லெவல் ஃபன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசு

அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வரும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று. வாய்ப்புக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6:03. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கோவில் மணி ஊசி போல் நம் இதயத்திலும் ஒலிக்கட்டும் இறைவனின் நாம இசை. ஆன்மீக உணர்வோடு அவன் புகழ் பாடும் நேரமாக
2: அருள்மணி மாலை.

விடாது கடைந்தால் பாலிலிருந்து வெண்ணெய் வெளிப்படும். அதுபோல இடைவிடாது இறைவனின் திருவடியை பற்றி கொண்டால் நிச்சயம் அவனது அருள் பார்வை நம்மீழ் விழும். நம் எண்ணங்களில் நிறைந்திருக்கும் இறைவனை வேண்டி இனிதாய் ஆரம்பமாகிறது நிகழ்ச்சி. அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகாத துயரம் போம், நல்ல குணமதிகமாம், அருளை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். நம் பிறவி துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் நீக்கும் ஓங்கார ஆணைமுகனை போற்றி புகழ்ந்திடும் பாடலாக டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடுகிறார்.

நேரம் காலை 6:08 கேட்டுட்டு இருக்குங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை. கந்தனின் கடைக்கண் உந்தன் பக்கம் கவலைகள் உனக்கே நெஞ்சே, வருவது வரட்டும் அஞ்சேல், தந்தையும் மகன்பால் தத்துவம் கற்றான் என்ற பின் எல்லாம் அவனே என செந்தில் குமரனை போற்றும் பாடலை பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். பாடலுக்கு இசை தேவா, கற்பனை பா விஜய்.

இறையருளின் இன்னிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சி, நேரம் காலை 6:14. ஆதாரமே நீயாகும் போது அங்கு யாரை தேட வேண்டும்? ஜீவனே சிவனாம், அவனை சிக்கன பிடித்தால் நம் சிக்கல்கள் பறந்தோடும் என சிவ சிந்தனையில் மூழ்கச் செய்யும் பாடலை பக்தியால் கற்பனை செய்கிறார் தீபன் அருணாச்சலம். பாடலுக்கு குரல் ஹரிணி, இசை சாஷித்ரன்.

நாடி வந்தவரை நமசிவாயம் பாடியவரை மனம் வாடியவரை கனப்பொழுதும் வேடிக்கை பாராது ஓடி வந்து உதவும் உமையவளின் நாயகனை போற்றி பாடுகிறார் கே ஜே யேசுதாஸ். செந்தில்குமரன் கற்பனை வரிகளுக்கு இசை அரவிந்த் ஸ்ரீராம்.

காலை நேரத்தென்றல் இதமாக பரவி வர மனதை அமைதிப்படுத்தும் பக்தி இசையை கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை அருள்மணி மாலை நிகழ்ச்சி மூலமாக நேரம் காலை 6:27. உலக உயிர்களுக்கு படியளக்கும் அன்னபூரணியை பக்தியால் அவளை பற்றி பாதம் பணிந்தவர்க்கு தன் கடை கண்களாலே அருள் புரிவாள் என அந்த அகில நாயகியை வணங்கி போற்றி பாடுகிறார் ஜானகி. பாடலுக்கு கற்பனை கவிஞர் புத்தநீரி சுப்பிரமணியன், இசை எல் கிருஷ்ணன்.

நேரம் காலை 6:31 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் உடைய அடுத்த பாடல் கோவை ஜலீல் பாடும் பாடல்.

நேரம் காலை 6:36 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் அடுத்த பாடல் ஜோசப் கிருஷ்ணா இசைக்கு நட்ராஜா பாடிய பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:40. உன் மனதில் நீ வைத்திருக்கும் குறைகளை களைவாய், அப்போதுதான் கிருஷ்ணரின் அருள் உன்னோடு இருப்பதை உணர்வாய் என கிருஷ்ணரின் பெருமையை சொல்லும் பாடலை கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க பாடுகிறார் P. சுசிலா.

0: உள்ளமெல்லாம் பக்தி உணர்வு ஊற்றெடுக்க காற்றலைகள் மூலமாக நாம் எல்லாம் தேடி வந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. மீண்டும் கேட்கலாம் உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கும் இறைவனின் இனிய இசைப்பாடல்களை நாளை காலை 6:02 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் 7:45 மாநில செய்தி அறிக்கை.
1: ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று

புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லேங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்த உள்ளார். முன்னதாக

0: புதுதில்லியில் நடைபெற உள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கறத பார்த்திருக்கிறோம். மலைப்பகுதியில உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் 2 முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதல் நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டது.

0: பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், மீண்டும் 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:20 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 செய்தி சுருக்கம், 9:20 கலக்கல்

0: சங்கம் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 12க்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, இதுவும் நேயர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி சிறப்பு நிகழ்ச்சி. முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02க்கு பழைய பாடல்களின் அணிவரிசையை என்றும் இனியவையாக கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு இடைக்கால இன்னிசையை வழங்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. 12:40க்கு தமிழில் செய்திகள், 12:50க்கு மீண்டும் ஆரம்பமாகும் ரெட்ரோ நேரம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேயர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்று அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15க்கு எங்கள் ஸ்டைல், 2:55க்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் பற்றிய தகவல் இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02க்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள். மாலை 5:10க்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30க்கு மாநில செய்திகள், 6:40க்கு என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:15க்கு தமிழில் செய்திகள், 7:25க்கு திரைகானம், 7:30க்கு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள், 7:35க்கு பாட்டும் பயணமும், 7:55க்கு இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05க்கு நீ கூறினார் தொலைபேசி வழி சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15க்கு என் இனிய பொன் நிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இதுவரை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 7:14. இந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். நம் உழைப்பும் விடாமுயற்சியும் தான் ஒரு நாள் வெற்றி சிம்மாசனத்தை நமக்கு பரிசளிக்கும். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நம் உழைப்பில் உள்ளது என்ற சிந்திக்க வைக்கும் வரிகளோடு ஆரம்பமாகிறது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. இதுல இன்றைய நாளோட ஸ்பெஷல் ஃபேஸ்புக் க்வெஸ்சன், கூடவே சூப்பரான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

நேரம் காலை 7:07 கேட்டு இருக்கீங்க. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இன்றைய நாளோட ஸ்பெஷலா உலக பெற்றோர் தினம் பற்றிய தகவல்களை அனுராதா அவங்களுடைய குரல்ல கேட்கலாம்.

உலக பெற்றோர் தினம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அவ்வை சொன்ன அருள்வாக்கு. நம் கண் முன்னே நம்மை வழிநடத்தி நமக்கு அறிவை புகட்டும் முதல் தெய்வங்கள் நம் அன்னையும் தந்தையும். வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டிய பெற்றோருக்கு மேலும் சிறப்பு சேர்த்து அவர்களுக்கென தனியொரு நாள், உலக பெற்றோர் தினம். சரி, முதன் முதலில் இந்த கொண்டாட்டம் எப்போது தொடங்கியது தெரிந்து கொள்வோம் வாங்க. 1980களில் ஐக்கிய நாடுகள் சபை குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த தொடங்கியது. 1983 பொருளாதார மற்றும் சமூக சபையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சமூக மேம்பாட்டு ஆணையம் வளர்ச்சி செயல்பாட்டில் குடும்பத்தின் பங்கு குறித்த தனது தீர்மானத்தில் குடும்பத்தின் பிரச்சினைகள் மற்றும் தேவைகள் குறித்தும் அத்துடன் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பயனுள்ள வழிகள் குறித்தும் முடிவெடுப்பவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை மேம்படுத்துமாறு பொதுச் செயலாளரை கேட்டுக்கொண்டது. 1989 December 9 தனது தீர்மானத்தில் பொதுச்சபை 1994 சர்வதேச குடும்ப ஆண்டாக பிரகடனப்படுத்தியது. மேலும் 1993 தீர்மானத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் May 15 சர்வதேச குடும்பங்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொதுச்சபை முடிவு செய்தது. 2012 பொதுச்சபை உலகெங்கிலும் உள்ள பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமாக June 1 ஆண்டுதோறும் உலக பெற்றோர் தினமாக கொண்டாட வேண்டும் என பிரகடனப்படுத்தியது. சரி, இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன தெரிந்து கொள்ளலாமா? யூனிசெஃப் ஆனது பெற்றோர்களுக்காக ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் கீழ் June 1 என்று உலக பெற்றோர் தினத்தை தொடங்கி வைக்கிறது. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் முக்கிய பங்கை வலியுறுத்தும் உலக பெற்றோர் தினமானது குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான முதன்மை பொறுப்பு நல்லதொரு குடும்பத்திற்கே உண்டு என்பதை அங்கீகரிக்கிறது. குழந்தைகளின் ஆளுமை முழுமையாகவும் இணக்கமாகவும் வளர்ச்சியடைய அவர்கள் நல்லதொரு குடும்பச் சூழலிலும் மகிழ்ச்சி, அன்பு மற்றும் புரிதல் நிறைந்த சூழ்நிலையிலும் வளர வேண்டும். 2012 பொதுச்சபையால் அறிவிக்கப்பட்ட உலக பெற்றோர் தினம் குழந்தைகளுக்கான அவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் இந்த உறவை வளர்ப்பதற்கான அவர்களின் வாழ்நாள் தியாகம் ஆகியவற்றுக்காக அனைத்து பெற்றோர்களையும் பாராட்டுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு அளிக்கிறது. நம்மை ஈன்றது தொடங்கி நல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு அளித்து நம்மை நல்லதொரு குடிமக்களாக உருவாக்கிய பெற்றோர் நம் வாழ்வின் கொடை. பெற்றோரை பேணுவோம், பேறுகள் பலவும் பெறுவோம். நம் பெற்றோர்களை கண்ணை இமை காப்பது போல காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். எதை கொடுத்தாலும் வாங்க முடியாத அரியாசனம் தந்தையின் தோள், யாரும் இழக்க முடியாத தொட்டில் அன்னையின் மடி. போற்றி மகிழ்வோம் நம் பெற்றோரை.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாத்திக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரலில் இளையராஜா இசையமைக்க பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:14:30. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை ஆரம்பமாகும். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும்.

0: என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும், சிவசேனா 4 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும், திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதி அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சூராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு

0: ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாதில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்புக்கு 155 எடுத்தது. ரஷீத் சலாம் 3 புவனேஷ்குமார், ஹேசல்வுட் ஆகியோர் தலா 2, குருணால் பாண்டியா 1 வீழ்த்தினார். 156 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 5 இழப்புக்கு 161 எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்சிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளுடைய ஸ்பெஷலா உலக பால் தினம் பற்றிய தகவல்களை கேட்கலாம்.

நம்ம வீட்டு குழந்தைங்க குவா குவான்னு பசியில் எழுதுறப்ப உடனே நம்ம பண்ணுறது பாலாத்தி கொடுப்போம். ஆசாசையாக ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு குடி போகிறப்ப முதல்ல பண்ணுறது பால் காய்ச்சுவோம். விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க, முதல்ல கேட்குறது டீயா காஃபியா. நம்மளில் நிறைய பேர் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு டீ காஃபி எடுத்துப்போம், கூல் பண்ணிக்கிறதுக்கு மோர் எடுத்துப்போம். எல்லாத்துக்கும் மூலப்பொருள் பால் தான்.

டி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இன்றியமையாத ஒண்ணுதான் பால். அப்பேற்பட்ட சத்து மிகுந்த அத்தியாவசியமான பால் வளத்தை சிறப்பிக்கும் விதமா இன்னைக்கு June 1 வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம் கொண்டாடப்படுகிறது. வாழ்த்துக்களுடன் விவித் பாரதி, தமிழகம் 102.3.

ஆனந்த் குரலில் பால் தினம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 7:27. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான டுயட் சாங்ஸ் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் வைரமுத்துடைய கற்பனை வரிகளுக்கு சௌந்தர்யன் இசையமைத்த பாடல் கோபுர தீபம் திரைப்படத்திற்கான பாடல்.

நேரம் காலை 7:32 கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு சூப்பரான டுயட் சாங் கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் சித்ரா அவங்களுடைய குரல்ல கங்கை அமரனின் கற்பனை வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்த கிராமத்து மின்னல் திரைப்படத்திற்கான பாடல்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 7:37. சூப்பரான பாடல்கள் இன்றைய நாளோட ஸ்பெஷல கேட்டு இருக்கிற வரிசையில அடுத்ததா பேஸ்புக் க்வெஸ்சனுக்கான நேரம். நாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம். நீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்துல அந்த கேள்விக்கான விடைய போஸ்ட் பண்ணலாம். சரி, என்ன கேள்விங்க கேட்க போறீங்க அப்படின்னா, டெய்லி வெயில் அடிக்குது. ஆனா வெயில் தானங்க அடிக்குது, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுல என்ன அப்படி அப்படின்னு கேட்க போற நேரத்துல, சூரியன் கிட்ட இருந்து புறப்படுற ஒளி பூமிய வந்தடைய சுமார் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்றதுதான் கேள்வி. நமக்குலாம் வெயில் அடிக்கிறதுன்னு தான் தெரியும். ஆனா சூரியன் கிட்ட இருந்து நம்ம பூமிக்கு வந்தடைய அந்த வெயில் எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு சூரியனிலிருந்து புறப்படும் ஒளி பூமியை வந்தடைய சுமார் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்ற கேள்வியை உங்களுக்காக ஃபேஸ்புக் க்வெஸ்சன்ல வச்சிருக்கேன். சரி, கேள்விக்கான விடையை நீங்க போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாமா? என்ன படத்துல இருந்து அப்படின்னா, பசும்பொன் திரைப்படத்துல இருந்து கிருஷ்ணச்சந்தர் சுஜாதா இவங்களுடைய குரல்ல வைரமுத்து வரிகள்ல வித்யாசாகர் இசையில பாடல். இதோ உங்களுக்காக

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 7:44 நிமிடம் 28 நொடி ஆயிடுச்சு. பாடலுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு க்வெஸ்சன் ஒண்ணு கேட்டிருந்தேன் இல்லையா, சூரியன்ல இருந்து ஒளி பூமியில வந்து அடைய எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கான விடைய வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்குதுங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, பிரபாகரன், சூளை மீடு ரீஜா மனோகரன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரவிச்சந்திரன், புண்ணியமன் மீடு வன்னே கணேசன், ராஜேஸ்வரி, அந்தோனிராஜ், ராஜா, அடையாளம்பட்டு ஆண்டாள் தெய்வமணி, பாபு முள்ளக்காடிலிருந்து ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தெய்வமணி, பாபு முள்ளக்காடிலிருந்து மீண்டும் பதிலடிச்சிருக்காங்க, சூளை ரீஜா மனோகரன், ரங்கராஜன். இவங்களெல்லாம் இன்றைய கேள்விக்கு வந்து சரியா பதில் சொல்லியிருக்காங்க. கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
1: ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. என்ன கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக நினைவுபடுத்தலாம். சூரியன்லிருந்து புறப்படும் ஒளி பூமியை வந்தடைய சுமார் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்ற கேள்விக்கு 8:20 அப்படின்ற ஒரு சரியான விடையை எல்லாரும் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். தாளாட்டு திரைப்படத்திற்கான பாடல், மனு மற்றும் மின்மினி குரல், புலமை பித்தன் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்த பாடல் இது.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராசாவே உன்ன நம்பி திரைப்படத்திற்கான பாடல், மனு மற்றும் சுசிலா பாடின பாடல், இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல் இது.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும். உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது. வெளியே உணவு சாப்பிடவே கூடாது. தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும். வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை. நேரம் காலை 7:59 இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது

0: முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:35. செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். கடிதம் எழுதி காத்திருந்து அதை உங்களுக்கு பிடித்த இந்த விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு ரசிப்பது அலாதி சுகம் இல்லையா? அதுவும் உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட. அப்படி கடிதம் எழுதி காத்திருக்கும் நேயர் ஹோசாகோட்டை தாலுகா எஸ் நாராயணகிரே கிராமம் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ரமேஷ் நாகராஜாச்சாரி முனிநாதனம்மா வெங்கடாச்சாரி ஜெயம்மா முரளி பாக்யா ஹர்ஷா இந்த நேயர்களின் விருப்பத்தில் வருகிறது நிகழ்ச்சியின் முதல் பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் ராவன். அகோன் விஷால் ததலானி ஹம்சிகா ஐயர் இவர்களின் குரல்களில் வைரமுத்து எழுதிய பாடல். கேட்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல் இது.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

அந்த வகையில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் எனிமி இந்த படத்திலிருந்து. அறிவு எழுதிய பாடலுக்கு இசை எஸ் தமன், தீபக் ப்ளூ இவர் பாடியிருக்கும் பாடல் இது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர், சங்கர நாராயணன், ஷேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம், பார்த்திபன், ஜெயவேலு, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன் இவர்களுக்காக இந்த பாடல்.

நேரம் பொழுது 8:17. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் விடாமுயற்சி. இந்த படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது. அறிவு எழுதிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், அந்தோனிதாசன் குரலில் வருகிறது இந்த பாடல். வருவது இந்த நேயர்களுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா, ஸ்ரீராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன். தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்னிஷா. குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா. ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன். ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா. முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ். மாதவரம் சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமார்.

உற்சாகமான ஒரு காலை நேரத்துல உங்கள் விருப்பத்துல பாட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அப்படியே முகநூல்ல உங்களுடைய பதிவுகள்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு நாம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் கேட்க ஆவலா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாயார் குளம் தெரிந்த இடத்துல இருந்து சொல்லி ரீஜா மனோகரன் நலம் சொல்லிட்டு அப்புறம் வந்து வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், உங்கள் விருப்பம் பகுதியில என்னுடைய கடித மலர்களும் வரும் அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருக்கேன். தினமும் அனைத்து நேயர்களையோட கடிதங்களையும் படிக்கவும் அப்படின்னு சொல்லி 1000 கடிதங்களுக்கு மேல நாங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. நிறைய நேயர்கள் வந்து எழுதி அனுப்புறீங்க, அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு போகலாம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்

ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்படி நீங்கள் எழுதி அனுப்புறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக ஒளிபரப்புவோம் உங்களோட இனிமையான பெயர்களோட கூட. சரி, இப்போ 8:24:10 யாருடைய விருப்பம் நிறைவேற போகுது அப்படின்னா, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டை கவுண்டன் பாளையம் எஸ், முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமது மைதீன் ரஹ்மத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, இந்த நேயர்களுக்காக வரப்போற இந்த பாடல் என்ன படத்திலேருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரா இந்த படத்திலேருந்து தான். சித் ஸ்ரீராமோட குரல்ல தாமரை எழுதின பாடல், ஜிப்ரானோட இசையமைப்புல. கேட்கலாமா?

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. புண்ணியமன்மேடு வனே கணேசன் பொன்னான காலை வணக்கம் சொல்லிட்டு உங்கள் விருப்பம் அந்த நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கீங்க. சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இனிமையான பெயர்களோட இளமையான குரல்ல கூறவரும் தங்களை மீண்டும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படி பூலாம் பறக்குது. நன்றிங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் அப்புறம் எஸ் பழனி இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வணக்கம் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கண்ணன் இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வீச்சூர் ராஜி ராஜ்குமார் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களோட வாழ்த்துக்களோட, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்களோட வாழ்த்துக்களோட வணக்கங்களோட, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இன்னைக்கு தினம் முழுவதும் உங்கள் நிகழ்ச்சிக்கு டியூன் செய்து கேட்க அவரோட காத்திருக்கேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஃப்ரம் கர்நாடகா ஸ்டேட் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷாமலா அவங்கெல்லாம் வந்து சின்ன திருப்பதி அந்த பகுதியிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து கேளுங்க. பொன்னியம்மன்மேடு வனே கணேசன் என்னுடைய பதிவை படிக்கலையே அப்படின்னு சொல்லி, இல்லையே உங்க பதிவு எல்லாமே படிச்சாச்சு. ரீஜா மனோகரன் திரைப்பட பாடல்கள் மனதை வருடி செல்வது போல இருக்கு. வழங்குற விவத் பாரதிக்கு வானொலி குழுவினருக்கும் திறனாய்வு செய்து கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பட்டாபிராம் மணி குட் மார்னிங். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கடிதங்கள் வழி நேயர்கள் விருப்ப பாடலை சிறப்பிக்க வந்திருக்கீங்க, சந்தோஷம் நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த பாடலுக்காக காத்துட்டு இருப்பீங்க. அடுத்த பாடல் சீதாராமம் இந்த படத்திலேருந்து தான் வரப்போகுது. அம்மாபேட்டை லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரள் ஆதித் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ் போரூர் சங்கர் சுசீலா மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா திருமழிசை நாகராஜ் அஸ்வினி தேசூர் குமரன் ஆங்கரை பைரவி மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போகிற இந்த பாடல் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீதாராமம் இந்த படத்திலேருந்து எஸ்பிபி சரண் சிந்தூரி இவங்க பாடியிருக்க பாடல். மதன் கார்கி எழுதியது, விஷால் சந்திரசேகர் அவங்க இசையமைப்பில்.

உங்கள் விருப்பத்துல அடுத்து நாம தரப்புற பாடல் மீசைய முறுக்கு படத்திலேருந்து. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய், தன்யா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், இந்த நேயர்களுக்காக வி எம் மகாலிங்கம் பாடியிருக்கும் பாடல் ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்த பாடல் இது.

0: நேரம் போய் 8:39 பத்து நொடி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைஞ்சிருக்கீங்க. கடிதமொழி நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து உங்களோட இனிமையான பேர்களோடு கூட கேட்டு ரசிச்சிருக்கீங்க. ஸோ 9 வரைக்கும் உங்கள் விருப்பம் இருக்கும். 9:02 இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலந்துக்க போகிற நிகழ்ச்சி இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு முன்னோட்டத்தோடு நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம்.
1: என்னது
2: கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9:00 to 10:00 வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.

ஸோ உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. என்ன படம், என்ன பாட்டு அப்படின்னா, டெடி படத்துலேருந்து தான் பாட்டு வரப்போகுது, நன்பியே பாட்டு. மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா, மித்ரன் அக்ஷய மீனாட்சி, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா, ரவிக்குமார், இவங்களுக்காக இந்த பாட்டு. அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கும் பாடல், டி இமானோட இசையமைப்பில் மதன் கார்கியோட பாடல் இது.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிய முகநூல் நண்பர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்காங்க. மயிலை பட்டாபி பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு. கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்களா பாருங்க. எனக்கு ஒரு கடிதம் படித்த மாதிரியே இருக்கு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளனோட வாழ்த்துக்களோட நாகராஜ், ஆறுமுகசாமி அவங்களோட ஒரு பூங்குத்து அப்படி ஜொலிக்குது. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், மீரா வெங்கட்ராமன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எங்களோட விருப்ப பாடலை நாங்கள் கேட்டு ரசுவோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னேரியில இந்த ப்ரோக்ராம் சூப்பர், எக்ஸலன்ட், குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ஸ்அப். மந்தவெளி விநாயகம், வழக்கம் போல ஒரு டிஃபன். செவன் வெல்ஸ், தேவா, ஏற்கனர் தேவா, அவங்களோட குட் மார்னிங்கோட அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த பாட்டு வந்து திருச்சி சம்பலம். இந்த படத்துல இந்த சந்தோஷ் நாராயணன் அவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல். தனுஷ் எழுதினது, அனிருத் ரவிச்சந்தர் அவங்களோட இசையமைப்புல திருச்சி சம்பளம் படத்திலேருந்து வரப்போற இந்த பாடலுக்கு விருப்பம் செய்யார்வட்டம் ஸ்ருங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேய நம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா.

மணியரசன், ஜமாலியா ஹவுசிங் போர்ட் ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள் ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்வியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம் ஹெச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய். இந்த நேயர்களின் விருப்பத்தில் வருகிறது இந்த பாடல்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டு. அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம்பிளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், கரூர் ராயனர், கரூர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் அமீது, கத்தீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்ரீன். இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற பாடல் உடன் பிறப்பே. இந்த படத்திலேருந்து சித் ஸ்ரீராம் குரல்ல இகபாரதியோட பாடல், டி இமான் அவங்க இசையமைப்பில். இந்த பாடல் வரப்போற நேரம் 8:51. இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பெரும்பாக்கம் வனஜா சுந்தரோட வாழ்த்துக்களோட சுலை ரீஜா மனோகரன் அவங்க வந்து இன்னைக்கு வந்த பாடல்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று விஞ்சும் வகையில் இருந்தது, நன்றி விவத் பாரதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் அதே தான் சொல்லியிருக்காங்க, எல்லா பாடலையும் அருமையாக இருந்தது, கேட்டு ரசிச்சோம் சூப்பர்னு. பிரகாஷ் டிப்ஸ் அவங்களோட சூப்பர் இந்த பதிவோட. நிகழ்ச்சி நிறைவான பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு பார்த்துலாம். வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி சரவணன், சுரேஷ் மீனா, நிர்மலா, காவேரி அறிவழகன், விஸ்வா மகிழன், அசனமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, புளியந்தோப்பு முருகன், லட்சுமி, சந்தியா, கார்த்தி, மயிலாப்பூர் மணிகண்டன், ஆனந்தி, துறைப்பாக்கம் கார்த்திக், ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்புத்தூர் குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர் பெரியசாமி, சந்தோஷ், சஜித்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிறுப்பாக்கம் தனபால், தாட்சாயணி, கல்ப் தேவி, தமிழ்ச்செல்வி, மாலா, இந்த நேர்களோட விருப்பத்தில் தான் நிறைவான பாடல். சித் ஸ்ரீராம், பிரியங்கா இவங்க இணைந்து பாடியிருக்கும் பாடல், கோவிந்த், வசந்தா அவங்களோட இசையமைப்பில் உரியடி 2 இந்த படத்துலேருந்து பாட்டு வரப்போகிற நேரம் 8:55, 35:35.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: உங்கள் விருப்பம்.
0: நேரம் பொழுது 8:59 நிமிடம் 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 9:02:30. இனி நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.

0: கலக்கல் அரங்கம் 10 மணி வரைக்கும் அப்படி தொடர்ந்து கலை கட்ட போகுது. நீங்க தான் வந்து கலக்க போறீங்க. தொலைபேசி வழியா வாங்க 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது ஒரு எண். இரண்டு எண்கள் உங்களுக்காக இருக்கு. 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்கு. ஓகே, இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷல் கலக்கல் அரங்கத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வந்து திரைப்புதிர், அதுதான் இன்னைக்கு நாம விளையாட போறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: ரேவதி, ரேவதி ஸ்ரீராம் அம்பத்தூர்ல பேசுறேன்.
0: ரேவதி ஸ்ரீராம், ஹலோ, கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு மியூசிக் பிளே பண்றேன், அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க.
1: வாட்ச் பண்ணுறேன் சொல்லுங்க.

0: சங்கீதம்
1: என்னங்க
0: கீதம் சங்கீதம்
1: அப்படி தோணுதா உங்களுக்கு அந்த பாட்டு? ஆனா இல்லீங்களே, இதே சாயல் தானா. அடுத்து நேட்ட கேப்பமா? நன்றி உங்களுடைய முயற்சிக்கு.
0: மேடம் உங்க ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு மேடம், பாராட்டுக்கோசம் போன் பண்ணறோம்.
1: தேங்க்யூ தேங்க்யூங்க, தொடர்ந்து கேளுங்க.
0: அதனால புத்துவேகமா இருக்குது.
1: நன்றி நன்றி நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: ஓகேங்க, தேங்க்யூ. அதாவது ஒரு மியூசிக் நம்ம போட்டிருந்தோம், அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் ஐயா, தெரியுதுங்களா
2: என்ன
1: பாட்டு?
2: கண்ணனும்
1: ராதாவும். அடுத்து கேள்வியாதான் வச்சிருந்தேன், யாருங்க ஹீரோ பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு படம் பேர் மறந்து போச்சு
2: இல்லீங்களா?
1: அதேதான் டக்குன்னு அந்த நேரத்துக்கு நமக்கு நினைவு வராது, அவ்வளவுதான். அடுத்த நேரத்துக்கு கேட்டுருவோம்.
2: தேங்க்யூ.
1: ஓகேங்க, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க, லைன்ல இருக்கீங்க
3: தானே?
1: யாருங்க?
3: என்ன
1: பாட்டு? அடுத்த நேரத்தை கேப்போம். நன்றி, தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: தூத்துக்குடி மாவட்டம், ஸ்ரீ நகர். ராஜேஷ்.
1: சொல்லுங்க ராஜேஷ் ஐயா.
4: எனக்கு என்ன இது புதிர் போடுங்க பாப்போம்.
1: ஓ, நீங்க கேக்கல இப்ப நீங்க?
4: இல்ல இல்ல, முத ஒரு நீங்க ஒரு எஸ்பிபி ராம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: ஆமா, அது என்ன பாட்டு?
4: கீதம் சங்கீதம்.
1: இல்லையே, பூவில் வண்டு கூடும் அந்த பாட்டு.
4: அப்படிங்களா?
1: ஆமா, அது என்ன படம்?
4: பூவில் வண்டு. அது
1: பாத்துக்குங்க, டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி.
1: அடிச்சு தூள் கிளப்புங்க. காதல் ஓவியம் கரெக்ட். அந்த ஹீரோ பேர் என்னது?
5: அவர் வந்து கண்ணன்
1: நினைக்கிறீங்க? அவங்களேதான், கண்ணன் ராதா நடிச்ச. ஓகே, பாரதி ராஜா இயக்கத்துல வந்த ஒரு அற்புதமான படம். அந்த படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்க போறோம். இன்னொரு கேள்வி கூட, ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த படத்துக்கு வசனம் எழுதியவங்க யாரு? வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம். பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
1: பானுவா?
6: ஆமா.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
6: வெங்கையமுருகனா?
1: இல்ல இல்ல, இவர் ஒரு இயக்குனரும் கூட ஒரு நடிகரும் கூட.
6: பஞ்சாகனாச்சலம்?
1: இல்ல இல்ல இல்ல. அடுத்த நேட்டு கேப்போமா?
6: ஓகே ஓகே,
1: தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம் ராதா மேடம்.
1: வணக்கம் ராதா மேடம்.

அனுவை எங்க விட்டுட்டீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க. நம்ம பாட்டு கேட்டுருந்தோம் மணிவண்ணன், சூப்பருங்க. அச்சி தூள் கிளப்பிட்டீங்க, நீங்க தான் கலக்குறீங்க. ஓகே, நன்றி நன்றி. நேர்கள் கலக்கிட்டு இருக்காங்க கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில. நம்ம வந்து பூவில் வண்டு கூடும் அந்த பாட்டு போட்டிருந்தோம். வைரமுத்து எதுன பாடல் அது, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல அந்த ஹம்மிங் போட்டோடனே இந்த கீதம் சங்கீதம் அதே மாதிரி தோணியிருக்கு எல்லாருக்குமே. ஸோ இது வந்து பூவில் வண்டு கூடும் அந்த பாட்டு, வைரமுத்தோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல, பாரதி ராஜா இயக்கத்துல 1982 வெளியான திரைப்படம். கண்ணன் ராதா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல. காதல் ஓவியம் படம் பேரு. இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருந்தாங்க மணிவண்ணன். இப்போ அந்த படத்துல இருந்து பாட்டு நாம கேட்கலாம்.

0: கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 9:13 ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட்டு போட்டிருந்தோம், மியூசிக் கொடுத்துருந்தோம், அதை வச்சு அழகாக கண்டுபிடிச்சு சொன்னாங்க. நம்ம முகநூல்லையும் நிறைய பேர் வந்து சரியா பதில் போட்டிருக்கீங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கலக்க போகுது யார் அப்படின்னு சொல்லி நிறைய அவளோட எதிர்பார்த்து வானொலி அருகே சப்பனமிட்டு உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன். கண்டிப்பா நம்ம நேயர்கள் தாங்க. ராஜமாணிக்கம் கோபி தொகுக்கும் ஒவ்வொரு பாடல்களும் அருமைன்னு சொல்றாங்க. சூளை ரீஜா மனோகரன் வந்து நடிகர் கண்ணன், மணிவணனோட வசனம், காதல் ஓவியம், பூவில் வண்டு பாட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷோட வணக்கம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் அவங்களும் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்களுக்கு கைத்தட்டலோட அவங்களும் பூவில் வண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நடிகர் கண்ணனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கமலாவர்தனோட வாழ்த்துக்களோட ராஜேஷ் பெரியார் நகர் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தம்சப்போட அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
0: ஸோ அருமையான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் நம்பர் சொல்கிறேன். 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது. 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2952 0853 இது ஒரு எண். 2838 9871 இது ஒரு எண். இன்னைக்கு கலக்கல் அரங்கம் வந்து திரைப்புதிரா போயிட்டு இருக்கு. அழகா வந்து நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க முதல்ல ஒரு பாட்டுக்கு. இப்போ அடுத்ததா ஒரு பாட்டு தான் நான் பிளே பண்ண போறேன். பாட்டை கேட்டுட்டு பாட்டுலேருந்து உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. ஸோ பாட்டு கேளுங்க.

0: சுவை குறையாமல் இசைக்கும் கீதம் அப்படித்தான். எவர் கிரீன் சாங் ஒண்ணு கேட்டாச்சு, அதுல இருந்து தான் கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் கோபாலகிருஷ்ணன் ஐயா. பாட்டு கேட்டீங்களா?
1: பாட்டு கேட்டமா.
0: என்ன படம் அந்த பாட்டு? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? கோயம்பேடுல இருந்து சொல்லுங்க. பாட்டு கேட்டீங்களா?
2: இல்ல பாட்டு அந்த இப்ப பாட்டு பண்ணதா?
0: ஆமா
2: கேங்க.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேம். சந்திரசேகர் வேலூர்
0: சொல்லுங்க. பாட்டு கேட்டீங்களா?
3: குறிஞ்சி ரசத்தில் வடிந்த
0: குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தில் மாத்திலாம் போடப்படாது வாலி எழுதியிருக்காரு. சொல்லுங்க என்ன படம் இந்த பாட்டு? நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிறைய பேர் பாருங்க அலமோதிட்டு இருக்காங்க லைன்ல. வணக்கம். சொல்லுங்கம்மா என்ன படம்மா?
4: அது வந்து அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.
0: சூப்பர்மா. இந்த பாட்டு நம்ம கேட்டோம் இல்லையா, வாலியை எழுதின பாட்டு. இளையராஜாவோட இசையமைப்புல எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடி இருந்தாங்க. ஸ்ரீதர் சார். அது இல்ல கேள்வி. இதுல வந்து கடிதம் எந்த பெயர்ல வருது?
4: அதை கவனிக்கலமா? நானே
0: அதை கவனிக்கலையா? அழகான ஒரு தமிழ் சொல்.
4: லிகிதம் வருமா?
0: இல்ல இல்ல.
4: மடல்.
0: மடல் சூப்பர். மேலதால முழங்கும் முதல் நாள் இரவு மேனி மீது எழுதும் மடல் தான் உறவு. எப்படி அழகா ரசிச்சு எழுதிருக்காங்க பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். நன்றிமா, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க ஐயா? அசோகன் ஐயா. இந்த பாட்டு கேட்டீங்களா ஃபுல்லா? அழகே உன்னை ஆராதிக்கிறேன்ல குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தில் அந்த பாட்டு நம்ம கேட்டோம். இதுல ஒரு இசை கருவி ஒரு பேர் வருது, என்ன இசை கருவி அது? வீணை. அந்த லைன் சொல்லலாமா? அந்த லைன் சொல்லலாமா? அந்த பாடல் அந்த வரி சொல்லலாமா? உனது ராகம் உதயமாகும் இனிய வீணை.

0: அப்படின்னு அழகா எழுதியிருப்பார் வாலி.
1: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சேஷாத்ரி கும்பகோணம் சார்.
0: சொல்லுங்க ஐயா, அப்ப நம்ம கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு இல்லீங்களா?
1: தெரியும் மேடம், படிக்கும் போது
0: வந்துச்சு இந்த படம், அதாவது 1979 வந்தது. சரி, இதுல வந்து அந்த பாடல் காட்சியில தோன்றக்கூடிய அந்த நடிகரும் நடிகையும் யாரு
1: மேடம்? அது கங்கான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு விஜயகுமார் சுஜாதாவும்
0: லதாவும் இருப்பாங்களே,
1: இவங்க யாருன்னு தெரியல. மேபி
0: இந்த பாடல் காட்சியில அவங்க வந்து வருவாங்க, அதனாலதான் கேக்குறேன். ஆனா ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த ஹீரோ ஹீரோயின் தான் அந்த பாடல் காட்சியில வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இல்ல
1: இல்ல, இது வந்து ஏதோ கொஞ்சம் புதுசா தெரியுறது.
0: நடிகர் நடிகை யார் அப்படிங்கறத தான் நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெக்யூலியரான பர்சன். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க, லைன்ல இருக்கீங்கல்ல? ஹலோ, பாருங்க லைன்ல வந்துட்டு பேசாம இருந்தா எப்படிங்க? நிறைய பேர் வந்து இங்க எவ்வளவு பேர் வந்து லைன்ல வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். சூளை ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலை அசத்தல் ராகத்தோட வர்ணஜாலத்தை சிறப்பா கவிஞர் வடிவமைக்க அற்புதமா இளையராஜாவோட இசையில வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: சென்னை கோசப்பேட்டை உமாசங்கர்.
0: சொல்லுங்க ஐயா, டக்குன்னு பதிலுக்கு போங்க பாக்கலாம்.
2: சொல்றேன், அது பிரகாஷ் சுபாஷினி.
0: சுபாஷினி, கரெக்ட். சின்னி பிரகாஷ் அப்படிங்கறத அவரோட பேரு. அவர் வந்து ஆக்சுவலா ஒரு நடன இயக்குனர், கோரியோகிராஃபர். அவரு கமலஹாசன் தொடங்கி ரஜினிகாந்த், அமிதாப், இந்த மாதிரி நிறைய பேரை ஆட்டி வைத்த பெருமைக்குரியவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமா, சின்னி பிரகாஷ் அவரோட பேரு. ஆமா, பிரகாஷ் தான். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது நம்ம ஒரு பாடல் கேட்கிறோம், அதுல பாக்குறோம், ஆனா வந்து அதுல நம்ம என்ன நினைச்சிப்போம், ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, இந்த படத்துல சூப்பர் ஹிட் பாடல் கண்டிப்பா அந்த நாயகன் நாயகி தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இல்லைங்க, இந்த பாடல் காட்சியில தோன்றினவங்க வந்து சுபாஷினி அண்ட் சின்னி பிரகாஷ் அப்படிங்கிறவங்க. ஓகே, இந்த தகவலோட இப்போ நிறைய பேர் முகநூல்லையும் பதிவு போட்டிருக்கீங்க, அதை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த கேள்விக்கும் பாடலுக்கும் போயிடலாம். சூளை ரீஜா மனோகரன் குறிஞ்சி மலரில் வீரராகவன் காலை வணக்கத்தோட கலக்கலரங்கம் எமக்கு கவலை தீர்க்கும் நேரம் பண்பலை அனைத்தும் நிகழ்ச்சி அன்பலையாக மனதில் மகிழ்ச்சி பாடல்கள் வரிகள் வினாக்கள் பதிலில் நேர்கள் விடைகள் பரவசம் தருகின்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி மாதவரம் வீரராகவன் அந்தோணி ராஜ் அவங்க வந்து சுபாஷினி அதை சொல்லியிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலம் படம் பேர் சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தரம் படம் பேர் சொல்லிருக்காங்க. அவங்களே வந்து மடல் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. மடல்ங்கிறத பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனும் சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் வந்து வீணை மீது விரல்கள் விழுந்தால் ராகம் அந்த பாட்டு, அந்த வீணைங்கிற பதில் அவங்க கொடுத்திருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து திதிக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை காதல் ஓவியம் நாயகன் வந்து கண்ணன், ஒரிஜினல் பேர் சுனில் கிருபலானி, கரெக்ட், அது அந்த பேரும் அவங்க போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது சாங் சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப் அப்படின்னு சொல்லி அவங்களோட கை தட்டல்களோட இப்போ நாம வந்து அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு
3: முன்னாடி. வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: செவியோரம் சுகராகம், இது விபத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம், பாடல்ல இருந்து கேள்வி உங்களுக்காக வரும்.

0: के टेली लॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ, நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: ஓகே, நேரம் வந்து 9:32, 10 ஆயிடுச்சு. ஒரு பாட்டு கேட்டாச்சு. அண்ணனூர் கோயில் படத்துலேருந்து தான் பாட்டு கேட்டோம். இப்போ அதுலேருந்து கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் மேம், கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேம்.
5: கிண்டிலேருந்து விஜயாம்மா, கேள்வி கேட்கலாமா? நாலு பக்கம் வேடர் உண்டு பாட்டு கேட்டீங்களா? அதில் வந்து இதிகாசத்தோட தொடர்புடைய சில சொற்கள் வரும்.
6: என்ன
5: காண்டம் சொல்லிருக்கீங்க?
6: அயோத்தி.

0: அயோத்தி வந்தது. அப்புறம் ஆரண்யகாண்டம் அயோத்தி சாகுந்தலம் படிக்க இறங்க அப்படிலாம் வரும் இல்லையா?
1: மேடம் மன்னிச்சிருங்க, நான் முதல்ல ரேவதி ஸ்ரீராம் வயசுல பேசினேன், என் பேர்ல ஸ்ரீராம் பேசுறேன். உங்க குரல் கேட்கணும், ஆனந்தமா இருக்கு பண்றதுலாம், அதனாலதான் வேற ஒரு தப்பா நினைச்சு பேசுங்க. எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கணும்
0: கண்டிப்பாங்க.
1: புது புது தான் வந்திருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகேங்க, தேங்க் யூ, வாழ்த்துக்கள்.
1: கலந்தது ரொம்ப பெருமைப்படுறேன்.
0: ஓ, எங்களுக்கும் சந்தோஷம், நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, பொஷோகத்தில் ஞானசேகரன். சிவகுமார்
0: ஞானசேகரன் ஐயா, அந்த நாலு பக்கம் வேடர் உண்டு பாட்டு கேட்டிங்களா? சொல்லிட்டாங்க. இப்போ அழகன் முருகனை நினைவூட்டும் ஒரு பொருள் அதுல வருது.
2: என்னங்க
0: புரியல?
2: ஆமா,
0: சிவாஜி கணேசன் அண்ட் சுஜாதா சுமித்ரா இவங்க எல்லாமே நடிச்சிருப்பாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, பேசுங்க. பாருங்க லைன்ல வந்துட்டு பேசாம இருந்தா எப்படிங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: சொல்லிட்டாங்க,
0: சாகுந்தலம் சொல்லிட்டாங்க, அயோத்தி சொல்லிட்டாங்க. எழுதிருக்காங்க பாடல்களை பாத்தீங்களா?
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன் அந்த பாட்டை.
0: கண்ணதாசன் ஐயாவோட பாட்டு. ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப வந்து அற்புதமா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு அந்த சொல்லாடல்கள் வந்து எவ்வளவு சுவையா இருக்கு ரசிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திரைப்புதல் இப்படி கேள்வி எல்லாம் நம்ம கேட்கறது. ஓகே, சொன்ன நேயர்கள் எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். இப்ப பாருங்க, நம்ம முகநூலையும் நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக்நகர் ராஜேஷ், ஒரு பாடல இத்தனை கேள்விகளா, தொகுப்பு அருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சக்திகுமார் அவங்க வந்து குறிஞ்சி மலர் பாடல் அருமை மேடம் அப்படின்னு சொல்லி, அயனாவரத்துல இருந்து அப்பு சூளை ரீஜா மனோகரன் நாலு பக்கம் வேடருண்டு அதுல இந்த கேள்விதான் அவர் ஒரு கெஸ்ட் பண்ணி சிவாஜி கணேசன் சுஜாதா அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களும் தூத்துக்குடியில இருந்து அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களும் இணைந்திருக்காங்க. அன்புராணி, இனிய பாடல் குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை இனிய விளக்கம் கேள்வி பதில்களில் கலக்கல்களாக கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேமலதா, கலக்கலோ கலக்கல் இனிமை அருமை பாடல்கள் கலெக்ஷன் செம சூப்பர், ஆரண்ய காண்டம் அயோத்தி அடுத்த கேள்வியா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன், முழுமையான கொண்டாட்டத்தோட குட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலம், ஆரண்ய காண்டத்தில் தொடங்கும் அயோத்தி பஞ்சனை போல் மயங்கும் சாகுந்தலம் படிக்க இறங்கும் பாலோடு பாத்திரத்தை எடுத்து பஞ்சாமிரதம் கலந்து கொடுத்து பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லி அழகா அவங்க விளக்கத்தோட கொடுத்துட்டாங்க. சிவன் அருண் அவங்களும் வந்து பாலோடு பாத்திரத்தை எடுத்து பஞ்சாமிரதம் கலந்து கொடுத்து அந்த பதில் சரியா கொடுத்திருக்காங்க. அந்த வரியோட அந்தோணி ராஜும் சரியான பதில், மதுரை சோ சண்முக சுந்தரம் சரியான பதில், மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து ரெண்டு பதில்கள் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு பாட்டு தான் நம்ம கேட்க போறோம், கேட்டு அதுலேருந்து உங்களுக்கான கேள்வி வரும்.

0: ஓகே, நேரம் வந்து 9:43:15 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: ஓகே, ஒரு பாட்டு போட்டோம் கேட்டீங்களா? மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம்.
1: உரிமை கீதம் படம்.
0: உரிமை கீதம் படம். ஓகே, இந்த பாடல் எழுதியவங்க யாரு?
1: ஆர் உதயகுமார்.
0: ஆர் உதயகுமார், டக்கு டக்குன்னு போடுங்க அப்படி. மியூசிக்கு
1: மனோஜ் கியான்.
0: மனோஜ் கியான். ஓகே, அடுத்த கேள்வி அடுத்து நே இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, பாருங்க, அவங்க ட்ரை பண்ணிருந்தாங்க லைன்ல. உரிமை கீதம் படத்துலேருந்து மனோஜ் கியான் அவங்க இசையமைப்பில் ஆர் வி உதயகுமார் அவங்க எழுதின பாட்டு கேட்டோம். வணக்கம். ஆஹா, என்னங்க ஆகுது? உரிமை கீதம் படத்துலேருந்து பாட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாலினி தேவி அவங்களும் வந்து பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, பெண்ணோட ஒரு பெயர் அழகா வந்து இதுல வந்திருக்கும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, நம்ம எடுக்கும்போது லைன் கரெக்டாக கட் ஆகுது. என்னன்னா, பெண்ணோட ஒரு பெயர் இலக்கியத்துலலாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க, பேசுங்க.
2: வணக்கம் மேடம், அன்பராணி பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா. பெண்ணோட ஒரு அழகான ஒரு சொல்லாடல் இதுல வரும், பெண்ணோட பெயர்.
2: பெண்ணோட அழகான பெண்ணா? ரதியா?
0: ரதி இல்ல, அதுக்கு வந்து பல பொருள்கள் இருக்கு, அதனால அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு மூன்று எழுத்து ஒரு சொல், பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இலக்கியங்கள் எல்லாம் அழகா சொல்லுவாங்க. ஒரு கொடி கொடி மாதிரி அப்படி நான் உங்களுக்கு எடுத்து
2: கொடுக்கறேன்.
0: வஞ்சியின் அழகை சொல்ல சொல்ல இங்கு செந்தமிழும் கொஞ்சம் சிந்தித்தது. எப்படி பாருங்க,
2: பாடல் தேர்வு கலக்குறீங்க. பெங்களூர்ல இருந்து பேசுறேன்.
0: சூப்பர்மா, எங்க போனாலும் விவித் பாரதி நம்ம வந்து கேட்டு ரசிப்போம் இல்லீங்களா? ஓகே, தேங்க்யூ, தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வஞ்சி அப்படிங்கறதுதான் அந்த சொல்லாடல் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த வஞ்சி அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பொருள் நம்மளுடைய இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. வஞ்சிப்பா அப்படி நீங்கள் பா வகைகளில் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்கலாம். வஞ்சி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சி கொடி அப்படின்னு சொல்லி இந்த கொடி இடை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த தமிழ் மொழியில் வஞ்சி அப்படிங்கிற சொல்லுக்கு இளம் பெண், அழகு மற்றும் வளைவு அப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. இலக்கியத்தில் வஞ்சி கொடி போல ஒல்லியான, அழகான அப்படிங்கிற பெண்ணை வர்ணிக்க இந்த வார்த்தை பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் வஞ்சி பூ இருக்குது, அப்படி ஒரு ஒரு வகையான மரமும் இருக்குது, மலரையும் குறிக்கக்கூடியது அந்த வஞ்சிப்பூ. சேர மன்னர்களோட தலைநகரமாக சங்க காலத்தில் இந்த வஞ்சி நகர் அது இருந்திருக்கு. கரூரை தான் வந்து வஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கிய வகையில் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் போர் செய்யும் முறையை குறிக்கக்கூடிய அந்த வஞ்சி திணை அதுவும் இருக்குது, அப்புறம் வஞ்சிப்பா அதுவும் இருக்குது. வஞ்சித்தல் அப்படிங்கிற பொருளையும் இந்த வஞ்சி, அதாவது ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில, அதாவது எந்தெந்த இடத்துல தக்க பொருள் கொள்ளக்கூடிய அந்த ஒரு சொல்லா இந்த வஞ்சி அப்படிங்கிற சொல் இருக்கு. சோ இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடல் மூலமா.
3: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
4: சரிப்பா பத்ரோ. ஆமா, எதுல போற?
3: என்னம்மா கேள்வி? எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
4: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
3: சரிமா, ஆனா எப்படிமா? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
5: நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
6: அதுல காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
5: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
3: அப்போ பாட்டு கட்டிக்கிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
5: அப்படியேதான்.
7: வணக்கம் தமிழ்நாடு.
0: ஒன்பது மணி 9:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம். இதுல வந்து திரை புதிர் நாம விளையாடிட்டு இருக்கோம். உரிமை கீதம் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். பாடினவங்க நம்ம சொல்லணும் இல்லையா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யாவோட குரல்கள்ல ஆர் வி உதயகுமார் அவங்களோட பாடல், மனோஜ் கியான் அவங்க இசையமைப்புல உரிமை கீதம் படத்திலேருந்து அந்த பாட்டு நம்ம கேட்டாச்சு. ஆர் வி உதயகுமார் இயக்கியும் இருக்காரு, இந்த பாட்டு எழுதியும் இருக்காரு. இப்ப முகநூலியும் பதில்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க பேர்லாம் அப்படி கடகடன் படிச்சுட்டு அடுத்த பாட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடணும், ஏன்னா நேரம் வேகமா ஓடிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகணக்கு ஹள்ளி கோயில் கொட்டாய் கனகராஜ் ஜெயக்குடி இவங்கெல்லாம் வந்து 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் என்னும் அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய நேர்களோட எண்ணம் இனிக்கின்ற வகையில நிகழ்ச்சி டெய்லி வந்துட்டு இருக்கு. சந்தோஷம், நன்றி, வாழ்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாடம், அதோட படம் வந்து உரிமை கீதம் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் பதவுரை பகிரவைத்த தெளிவுரை, நெஞ்சில் அது நிறைவுரை, நிலைத்த குரல் மகிழ்வுரை, பண்பலை கங்கு என் நன்றியுரை, பண்பலைக்கு என் நன்றியுரை அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து அவங்க பதிவு. அனோக்கி லால் அப்படிங்கிறவர் வந்து ஹிந்தியில் போட்டிருக்காங்க சார், எனக்கு ஹிந்தி தெரியாது சார். பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனூர் கோயில் அந்த படத்துக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. சக்தி குமார் அயனாவரம் அவங்க

நன்றியுரை அப்படின்னு சொல்லி மாதவரத்துல இருந்து அவங்க பதிவு. அனோக்கி லால் அப்படிங்கிறவர் வந்து ஹிந்தியில் போட்டிருக்காங்க சார், எனக்கு ஹிந்தி தெரியாது சார். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனூர் கோயில் அந்த படத்துக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. சக்திகுமார் அயனாவரம் அவங்களும் வந்து அதே கேள்விக்கு வந்து பதில் போட்டிருக்காங்க. பாடல்கள் கேள்விகள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பாபு முல்லக்காடு, அப்புறம் வந்து மாலினி தேவி அருணாச்சலம், இவங்கெல்லாம் வந்து அடுக்கு தொடரில் வருது அந்த பாட்டு. சசிரேகான் போட்டிருக்காங்க, இல்லை வித்யா அப்படிங்கிறவங்களோட குரல் அது. பெரும்பாக்கம் மனஜா, அப்புறம் மாலினி தேவி திரும்ப, சிவன் அருண் அவங்க, அந்தோணி ராஜ், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து பாட்டெலாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி பேர்லாம் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. வனஜா சுந்தர் வஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க, பாலு கிருஷ்ணன் அவங்க சீர்காழியிலேருந்து, மறுபடியும் வனஜா பாட்டு சூப்பர் சொல்லியிருக்காங்க. உரிமை கீதம் மனோஜ் கியான், டைரக்டர் ஆர் வி உதயகுமார்னு பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன். இத்தனை பதிவுகளோடு இப்போ அடுத்த பாட்டு, பாட்டிலேருந்து கேள்வி உங்களுக்காக, இதோ பாடல்.

0: எத்தனை வாட்டி அந்த பாட்டு கேட்டாலும் நம்மளுடைய இதயம் தொலைந்து போகும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இருந்து என்னங்க கேள்வி அப்படின்னு கேக்குறீங்களா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க யார் சார்?
1: ரங்கராஜன்.
0: ஐயா சொல்லுங்க, பாட்டு கேட்டீங்களா? என்ன படம் இந்த பாட்டு?
1: காதலன்.
0: காதலன் படத்துல இருந்து பாட்டு முழுசா கேட்டீங்களா? வைரமுத்து எவ்வளவு அழகா எழுதியிருக்காருல்ல. இசை இனிமையான இசை தரக்கூடிய ஒரு பறவை இங்க வந்து அழகான ஒரு தமிழ் பெயர்ல வருது. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க பாருங்க. அருமை அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. கேம்காடு எம்ஜி செல்வகுமார் வணக்கம். என்ன விலை அடி என்ன விலை சூப்பர்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. ஆக்சுவலி ரீஜா மனோகரன் எங்களோட திருமண நாள நினைவு கூறக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம வேகமா அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். இப்ப ஒரு இசை வரும், அந்த இசையை கேட்டுட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க.

இசை கேட்டீங்களா? கேட்டுட்டு நீங்கள் உடனே லைனில் வரணும், அப்போ தான் நம்ம வந்து பாட்டு முழுசாக கேட்க முடியும். 2952 0853, இன்னொரு எண் வந்து 2838 9871, இது ஒரு எண் உங்களுக்கானது. மறுபடியும் ஒரு வாடி ஒலிக்க விடுறேன்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: திருமதி மணியவண்ணன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படம், என்ன பாட்டு
1: இது? காதலன், காதலன் மேம்.
0: இல்ல அது முடிஞ்சதே, அடுத்ததுக்கு நம்ம வந்துட்டோமே. இசை கேட்டீங்களா? இப்போ அந்த ஒரு பாட்டு இசை வச்சனே.
1: இல்ல மேடம்,
0: இப்ப கேளுங்க, நான் உங்களுக்காக போடுறேன்.

0: ஓகே, ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா நேரம் வந்து 9:57 ஆயிடுச்சு. அங்கம் புதுவீதம் அந்த பாட்டு, வீட்டுக்கு வீடு படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லார் ஈஸ்வரியோட குரல்களில், கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் இந்த பாட்டு காதல் மலர் கூட்டம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: வணக்கம், மணிப்பாக்கம் கோபாலன்.
0: கண்டுபிடிச்சிங்களா பாட்டு?
1: அங்கம் புதுவீதம் அழகி.
0: சூப்பர் பாட்டு கேட்டலாமா?
1: ஆ, பாடு.
0: தேங்க் யூ, தேங்க் யூ.

ஒரு அருமையான பாட்டை நம்ம இன்னொரு சமயம் முழுமையா கேட்டு ரசிக்கலாம். இப்ப முகநூலியும் நிறைய பேர் சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து, அப்புறம் அன்புராணி அவங்க, கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சூளை ரீஜா மனோகரன் வந்து காதல் மலர் கூட்டம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து கோகிலம் பதில் சொல்லியிருக்காங்க. கருப்பணன் ரங்கசாமியோட வாழ்த்துக்களோட இன்னைக்கு இனிதே நிறைவு பெறுகிறது கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் நாம வந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அருமையான கேள்விகள், அதற்கு தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களும் பதில்களும் வளம் வந்துட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக யோசிச்சுட்ருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எளிமையான கேள்விகள் தான் வளம் வரப்போகுது. காலநிலை பருவம் பற்றிய கேள்வி பதில் தான் வளம் வரப்போகுது. சரி, எதற்காக திடீர்னு காலநிலை பருவ மாற்றங்களை பற்றி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வெயில் காலம் முடிந்து அடுத்து மழை காலத்துக்கு உண்டான அடியை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இல்லையா, இந்த நேரத்தில் இதை பற்றின கேள்வி கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் உங்களுக்காக காலநிலை பருவம் பற்றிய கேள்வி பதில்களை நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதற்குண்டான நீங்கள் பதிலை நான், அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-205-853 என்ற எண்ணுக்கும், 283-89-871 என்ற எண்ணுக்கும், மறக்காமல் 044 என்ற எண்ணை தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா என் கேள்வி கண்ணபதல் நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணையலாம். ஒருவேளை உங்களுக்கு தொலைபேசி இணைப்பில் லைன் கிடைக்கல அப்படின்னா, நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான பதிலை போஸ்ட் பண்ணலாம். சரி, உங்களுக்காக முதல் கேள்வி என்ன கேள்வி காத்துட்ருக்கு அப்படின்னா, இந்தியாவில் பொதுவாக எத்தனை முக்கிய பருவங்கள் உள்ளது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவில் பொதுவாக எத்தனை முக்கிய காலநிலை பருவங்கள் உள்ளது அப்படின்றது தான் கேள்வி. பதில் சொல்ல தயாராக இருக்கக்கூடிய நேயர்கள் லைனில் வந்துட்டே இருக்காங்க. கேட்கலாம், யார் எங்கிருந்து அப்படின்னு. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், கோகுலசாம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: சார், நான் 4 முறை வணக்கம் சொல்லிட்டேன். உங்க பேரு கோகுல் பேசுறீங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சரி, இணைப்புல வந்து உங்களால பேச முடியல, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கும். காலநிலை பருவம் பற்றிய கேள்வி பதில் இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து சார்? சொல்லுங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா? இன்னொரு முறை
1: கேட்கணும்.
0: இந்தியாவில் பொதுவாக எத்தனை முக்கிய காலநிலை பருவங்கள் உள்ளது அப்படின்றது தான் கேள்வி.
1: 4.
0: என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா?
1: கார்காலம்,
0: வெயில் காலம்,
1: காற்று காலம், மழை காலம். கார்காலம் மழை காலம் நினைக்கிறேன்.
0: கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? இந்தியாவில் பொதுவாக எத்தனை முக்கிய காலநிலை பருவங்கள் உள்ளது அப்படின்றது தான் கேள்வி.
1: கோடை காலம் சொல்லிட்டீங்க, பனிக்காலம்,
0: நாங்க சொல்றது கூட நீங்க நீங்க ஒரு முறை தெளிவான பதில் சொல்லலாமே.
1: மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம்.
0: சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல நீ கூட அடுத்த நேர். வணக்கம்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார் கேள்விக்கான விடையை.
2: 4 பருவ காலங்கள், அதாவது கோடை காலம், தென்மேற்கு பருவ காலம், வடகிழக்கு பருவ காலம், குளிர்காலம்.
0: அழகா முயற்சி பண்ணீங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். தொடர்ந்து இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத நம்ம 4 பருவங்கள் அப்படின்னு சொன்னது கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கு இடையில் வந்து நிறையா பேர் வந்து கேள்விக்கான விடையை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க ஃபேஸ்புக்கில். சூளை ரீஜா மனோகரன் 4 காலம் அப்படின்னு சொல்லிட்டு கார்காலம், மழைக்காலம், கோடைக்காலம்னு 3 காலத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து கோடைக்காலம், வெயில், மழை, குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. 4 காலம்னு சொல்லி போட்டு இதான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து அருணாச்சலம் இளவேநீர் காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. விடையை போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.

மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நேரம் காலை 10:03. நாங்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நேர்களான நீங்க பதில் சொல்ற நிகழ்ச்சி தான் இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாள்

ரியலாக எத்தனை காலம் அப்படின்னா 4 காலம் தான் அது சரியாக பதில் சொன்னீங்க. இதை வந்து இளவேநீர் காலம் அல்லது வசந்த காலம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். இது வந்து மார்ச்சிலிருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் தான் தாவரங்கள் வளரும், பூக்கள் பூக்கும் காலமும் இந்த இளவேநீர் காலம் வசந்த காலத்தில் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடை காலம். சூரிய வெப்பம் அதிகம் இருக்கும், அதாவது ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை. அடுத்ததா இலையுதிர்காலம், செப்டம்பர் முதல் நவம்பர் வரை. அடுத்தது குளிர்காலம், டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. இந்த 4 காலங்களும் தான் இந்தியாவில் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள். இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்ச மகிழ்ச்சியிலா அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடின பாடல், அறிவுமதி வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி வந்து விளையாடிட்டு இருக்கும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 10:14 முதல்ல கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து இன்னும் ஃபேஸ்புக்கில் பதில் சொல்லியிருக்கிறேங்க. யார் யார் பதில் சொல்லியிருக்கிறங்க அப்படின்னா, பாபு முள்ளக்காடிலிருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, வசந்த காலம், கோடைக்காலம், குளிர்காலம், இளையதிர்காலம்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து விக்னேஷ் விக்கி வந்து சம்மர், ஆட்டம், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் சீசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பிரேம் வணக்கம், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வீரராகவன் வினாவிடை அற்புதம், விளங்க வைக்கும் சொற்பதம், வேக்கம் தரும் தகவல் நேரம், நான்கு நிலை பருவ காலம், நமக்களித்த இயற்கை கோலம், சந்தோஷ் நிலை ஷாலினி தொகுப்பு, சிந்தையில் நிற்கும் பண்பலைவன, ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட் கேள்வி கேட்ட மகிழ்ச்சியோட இப்போ அடுத்ததா என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிக மழை தரும் பருவமழை எது, அந்த மழை எந்த மாதத்துல இருந்து தொடங்கி முடியும் அப்படின்றது தான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை கேள்வி உங்களுக்காக, தமிழ்நாட்டில் அதிக மழை தரக்கூடிய பருவமழை எந்த மழை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மழை எந்த மாதத்துல இருந்து தொடங்கி முடியும் அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல வரிசையா வந்துட்டாங்க. வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம், யாருங்க இருந்துமா? மறுபடியும் சொல்லுங்க.
1: கலா, கலா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: முரசாங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, தமிழ்நாட்டுல அதிக மழை தரும் பருவமழை எது?
1: செப்டம்பர், நவம்பர், செப்டம்பர்.
0: ஆஹா, எந்த மாதம் கேக்கல. தமிழ்நாட்டுல அதிக மழை தரக்கூடிய பருவமழை எந்த மழை? முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்துமா?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, தமிழ்நாட்டில் அதிக மழை தரக்கூடிய பருவமழை,
2: வடகிழக்கு பருவமழை
0: எந்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த
2: அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை?
0: நன்றிங்கம்மா இணைப்புல வந்ததுக்கு. வரக்கூடிய நேயர்கள்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். அழகா முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க இருந்து சார்?
3: வணக்கம், எம்பி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். சொல்லுங்க சார்.
3: ஹாப்பி பர்த்டே மேடம், 64 வயசு.
0: சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில உங்களுக்கு பிறந்த அன்னைக்கு வந்திருக்கீங்க.
3: இது வடகிழக்கு பருவமழை மேடம். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர் வரும் மேடம்.
0: அதுல இருந்து பெய்யுமா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, நீங்க சொல்ற பதில் தான் எல்லாரும் சொல்றாங்களான்னு கேட்டுலாமா? அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்புல வந்திருக்கு, நன்றி. நன்றி சார். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து சார்? சொல்லுங்க சார், தமிழ்நாட்டுல அதிக மழை தரக்கூடிய பருவமழை?
4: வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் பீக்ல இருக்கும், டிசம்பர்ல குறைய ஆரம்பிச்சிடும்.
0: ஓ சூப்பர் சூப்பர், இனிப்பிள்ள வந்ததுக்கு நன்றி சார். அழகா முயற்சி பண்ணீங்க. வந்த நேர்கள் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோமே, இதை பத்தி தெரியலன்னா எப்படிங்க அப்படின்ற கேக்குற மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல அதிக மழை தரக்கூடிய பருவமழை வடகிழக்கு பருவமழை அப்படின்றதுதான் சரியான விடை. அது மட்டும் இல்லாம இது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை பெய்யும் அப்படின்றதும் மிகச்சரியான விடைதான். சரி, இந்த மழை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு மழை பாட்டை கேட்டா எப்படி இருக்கும்? அதனாலதான் உங்களுக்காக மழை பாட்டு, மழை படத்துல இருந்தே பாடல் கேட்க போறோம். சித்ரா, கல்பனா அவங்களுடைய வாய்ஸ்ல வைரமுத்து வரிகளுக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத்.

0: ஆஹா, எவ்வளோ ஒரு அருமையான பாடல். நீ வரும்போது நான் நனைவேனா அப்படின்ற பாடல். எங்கே மேடம், வெளியில் போனால் வெயில் மண்டையை பிளக்குது, நீங்கள் ஏதோ போட்டிங்க நாங்கள் கேட்டோம், மழையில் நான் அந்த ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற பதில் வந்து என் காதலை கேட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போது கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர் இன்னும் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களது விடையை யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வனஜா, சூளை ரீஜா, மனோகரன், மதுரைசோ, சண்முக சுந்தரம் வந்து வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, இனிய திங்கள் காலை வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து வித்யா ரவிசங்கர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வித்யா ரவி ஃப்ரம் பெரும்பாக்கம் நினச்சிருக்கிறாங்க. அடுத்து செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து பதில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து வந்து மாலினி தேவி அருணாச்சலம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து வந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்து மறுமை, வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர், நன்றி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து விக்னேஷ் விக்கி, தமிழ்நாடு கெட்ஸ் மோர் ரெயின்ஃபால் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃப்ரம் அக்டோபர் டு டிசம்பர்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து கமலா வரதன், வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து மழை குறித்து கேள்விகள் கேட்டு மழை சம்பந்தப்பட்ட பாடல்களை ஒளிபரப்பியது வெகு பொருத்தமை, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து மீரா வெங்கட்ராமன் மேடம், நிகழ்ச்சி அருமை சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. சரி, இப்படி இருக்கையில் விபத் பாரதி தமிழ் பண்பலின் 102.3, நேரம் காலை 10:25 ஆயிடுச்சு. அடுத்ததான் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வடகிழக்கு பருவமழை அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பெய்யும் அப்படின்னு. இப்போ அடுத்த கேள்வி, ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய பருவமழை எது அப்படின்றது தான் கேள்வி. என்ன மேடம் இப்படி மாற்றி மாற்றி கேட்குறீங்க அப்படின்னா, அப்படி தாங்க கேட்போம். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தெரிஞ்சிருச்சு இல்லையா, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போது ஜூன்லேருந்து, அதாவது இப்போது ஜூன் 1st தொடங்கிருச்சு இல்லையா, இதற்கு பொருத்தமான கேள்வி கேட்கணும்ல, அதனால் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு விடை சொல்ல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து?
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: சொல்லுங்கள் சார், கேள்விக்கான விடையை.
1: தென்மேற்கு பருவமழை.
0: டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார், நல்ல முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய அடுத்த நேயருடைய விடை, வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார் விடைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். ஆமா, ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய பருவமழை எந்த மழை அப்படின்றது தான் சார் கேள்வி. ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய பருவமழை எந்த மழை?
1: வடகிழக்கு பருவமழைதான்.
0: நல்ல அழகா முயற்சி பண்ணீங்க. வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெய்யும். இதுதான் நம்ம முதல் கேள்வியா, அதாவது இதற்கு முன்னாடி உள்ள கேள்வியா கேட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நீர் யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
2: வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லலாம்.
2: அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டாம் பேசமா.
0: சொல்லுங்க சார் கேள்விக்கான விடையை.
2: தென்மேற்கு பருவமழை.
0: ஆஹா, அப்படியே அப்படிதாங்க, கரெக்டா நாங்க சொல்லிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இணைப்புல வந்ததுக்கு நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நீங்க. வணக்கம்.
3: வணக்கங்க. வணக்கங்க.
0: வணக்கம்.
3: வணக்கங்க, காலை வணக்கங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்துங்க ஒண்டிப்பூர் ரங்கசாமி பேசுறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். சார் சொல்லுங்க சார் கேள்விக்கான விடையை.
3: கேள்வி கேட்டீங்களா, குளிர் இந்த காலநிலைகளை பத்தி கேட்டிருக்கீங்க.
0: செப்டம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய பருவமழை எந்த மழை அப்படின்றது தான் நம்ம வந்து மூணாவது கேள்விக்கு வந்துட்டோம்.
3: ஜூன் மாசம்
0: செப்டம்பர் மாதம் வரைக்கும் பெய்யக்கூடிய பருவமழை எந்த மழை?
3: அதுதான் கோடைமழை.
0: கோடைமழை அப்படின்னு பதில் சொல்லிங்க. நன்றி சார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி, முயற்சி பண்ணீங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை பெய்யக்கூடிய மழை எது அப்படின்னா, அது எல்லாரும் கரெக்டாக பதில் சொன்னீங்க, தென்மேற்கு பருவமழை அப்படின்றது தான் மிகச்சரியான விடை.

விக்னேஷ் விக்கி இந்த நேரத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க, சவுத்தர்ன் மான்சூன் இன் இந்தியா ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி வித்யா ரவிசங்கரும் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரி, தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லிட்டீங்க, தென்மேற்கு பருவமழைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாடலை ப்ளே பண்ணுறேன்னா எப்படி? சரி, உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹமான் இசையில் பாடல் கேட்கலாமா? கர்த்தம்மா திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் காலை 10:34 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலநிலை பருவ மாற்றம் குறித்த கேள்வி பதில் நேயர்கள்லாம் ரொம்பவே அழகா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தென்மேற்கு பருவமழை பாடலை கேட்டோம்னா நிறைய பேருக்கு மழையில நினைஞ்ச சந்தோஷத்தோட தென்மேற்கு பருவக்காற்றி பாடல் மனதை குளிர செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட சூழலை ரீஜா மனோகரன் வந்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் தென்மேற்கு பருவக்காற்றி பாடலை கேட்டு ரசித்தோம், இசை மழையில் நினை வைத்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்போ அடுத்ததா வந்து இப்போ மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. மழை பெய்யாமல் இருப்பதற்கு உலகம் வெப்பமயமாகுது இல்லையா. அந்த உலக வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமாக இருப்பது எது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. மழை பெய்ய விடாமல் உலகம் வந்து வெப்பமயமாகதலா இருக்கிறது இல்லையா, அதனால உலகம் வெப்பமயமாதலுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது எது அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் வரக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஆ சொல்லுங்க சார், கேள்விக்கான விடையை.
1: ஆ மேம், இன்னும் ஆப்ல கேள்வியே வரல, பாட்டு தான் போயிட்டு இருக்கு. கேள்வி சொல்லுங்க மேம்.
0: கேள்வி, உலகம் வெப்பமயமாதலுக்கு முக்கியமாக காரணமாக இருப்பது எது அப்படின்றது தான் சார் கேள்வி.
1: மேம், நம்மளுடைய அந்த யூவி ரேஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அதுதான் பூவி வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கிய காரணம் மேம், யூவி ரேடியேஷன்.
0: அழகா முயற்சி பண்ணீங்க சார். வரக்கூடிய நேயர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம், இணைப்புல வந்திருக்கேன் சார். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஆனந்த் மேடம்
0: சொல்லுங்க சார்.
2: ஹலோ.
0: ஆ கேக்குது, நல்லா கேக்குது.
2: மரங்கள் அதிகமா இது பண்றது இல்ல மேடம், அதிகமா வைக்க நல்லா வெப்பம் ஆவி ஆகுறது இதாவது கம்மியாவது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு தான் மேடம் அது காரணம்.
0: அது பேர் என்ன சொல்வாங்க? நீங்க கிட்டத்தட்ட சரியான பதில சொல்ல வர்றீங்க, அதற்கு பேர் என்ன?
2: நிழல் எங்க இருந்து
0: வருது?
2: மரத்துல இருந்து
0: கொடுத்துட்டேனே.
2: மரம்
0: எப்படி இருக்கு?
2: மரம்
0: எப்படி இருக்கு?
2: அது மரமோ குளிர்ச்சியா இருக்கும் மேடம்.
0: மரம் குளிர்ச்சியா இருக்கும். எந்த நிறத்துல இருக்கு?
2: பச்சை நிறத்துல.
0: கிட்டத்தட்ட 80% கொடுத்தாச்சு. சொல்லுங்க.
2: பசுமை காரணமா மேடம்?
0: தெளிவான பதில். சரி, அழகா முயற்சி பண்ணீங்க. இவ்வளவு நேரத்துக்கு இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். சொல்லுங்க சார். உலகம் வெப்பமை மாதலுக்கு முக்கிய காரணமாக இருப்பது
3: மரங்கள் வந்து உங்களுக்கு வெட்டப்படுறது ஒரு முக்கிய காரணம். அதனால மரங்கள் வந்து விளையாம கருகி போறதுனாலதான் ஏற்படுது. அதனாலதான் உங்களுக்கு அப்புறம் ஓசோன்ல ஓட்ட விழுந்துருது, அது நேரம் கரிய முடியாது. நம்ம இதில் செலுத்துறதுனால மரங்கள் கரியாயிடுது, கருகி போயிடுது, நீர்நிலைகள் வற்றி போயிடுது. இதனாலதான் உங்களுக்கு உலகம் வெப்பமயமாகுது. இது என்னோட கருத்து, என்னோட கருத்து.
0: ஓகே சார், ஓகே சார். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அழகாக முயற்சி பண்ணி பதில் சொன்னீங்க, எல்லாருக்கும் புரிகிற வகையில். ஆக்சுவலி உலகம் வெப்பமயமாதலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது மரங்கள் வெட்டப்படுவது காரணமாக இருந்தாலும், பசுமை இல்ல வாயுக்கள் அதனுடைய விடை வந்து உலகம் வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லக்கூடிய வாயு. அதில் முக்கியமான ஒன்று தான் CO2 சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டலாம். ஆசை திரைப்படத்திலிருந்து தீபாவுடைய இசையில வைரமுத்துவுடைய கற்பனை வரைக்கு உன்னி கிருஷ்ணன் சித்ராவும் குரல் கொடுக்க பாடல்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 10:45. இன்னைக்கு காலநிலை பருவ மாற்றங்கள் குறித்த கேள்வி பதிலோட விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் ரொம்பவே அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, இப்போ உலகம் வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லிட்டோம். இப்போ சில பேருக்கு டவுட் வரும், பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு டவுட் வரும்ல, அதனால உங்களுக்கு அதே கேள்விய, பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன அப்படின்றது தான் கேள்வியா வச்சிருக்கேன். கேள்வி ஒரு முறை மீண்டும், பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன? இங்கிலீஷ்ல தான் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கேள்வி. இன்னைக்குல நேயக்கூடிய நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார் கேள்விக்கான விடையை.
1: மேடம் கேள்வி நிர்வாகி கேளுங்க மேடம்.
0: பசுமை இல்ல வாயுக்கள்னா என்னன்றா சார் கேட்டோம்.
1: கார்பன் டை மோனாக்சைடு மேடம்.
0: வேற
1: சரியா மேடம், கார்பன் டை கரியமலம் இல்லாத வாயுக்கள்.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார், அழகா முயற்சி பண்ணீங்க. நேரம் காலை 10:46 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காலநிலை பருவ மாற்றம் குறித்த கேள்வி பதிலோடு விளையாடிட்டு இருக்கோம். இனிப்புல நீக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்த? வணக்கம். ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் உங்களுடைய கமெண்டையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கலகல நிகழ்ச்சியில் பங்கு வகித்தவர், என் கேள்விக்கண்ணன் பதில் நிகழ்ச்சியில் 4 நேயர்கள் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. இதனால் பல நேயர்களுக்கு இணைப்பு கிடைக்குது, அரியுது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இணைப்பு கிடைக்கிறது அரிதாக இருந்தாலும் உங்களது பதிலாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம், நாங்களும் படித்து காட்டுவோம் உங்களது இனிய பெயர்களை வாசித்து. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கடல் நீர் சொல்லுவாங்களா
0: சார்? உங்க பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார். பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன அப்படின்றது தான் இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில்
2: நிகழ்ச்சி. கடல் நீர் நீர் நிலம்.
0: முயற்சி பண்ணதுக்கு நன்றி சார். ஆக்சுவலி பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன அப்படின்னா, பூமியுடைய வெப்பத்தை வளிமண்டலத்திலேயே தக்க வைக்கும் வாயுக்களை தான் பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லுவோம். உதாரணம் சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். இதில் கார்பன் டை ஆக்சைடு தான் உலகம் வெப்பமயமாதலுக்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்லப்படுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எரிபொருட்களை அதிகம் இருப்பதால் வெளியேறும் வாயு தான் CO2 சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இதை தான் முக்கியமாக பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்டலாம். ரோஜா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன ஆசைன்ற பாடல் கேட்டலாம் வைரமுத்து வரிகளுக்கு.

என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:53. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய நிறைவான கேள்வி, அதாவது உலகம் வெப்பமயமாதலுக்கு காரணம் பசுமை இல்ல வாயுக்கள்னு சொன்னோம். பசுமை இல்ல வாயுக்களில் மிக முக்கியமான காரணம் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான குவஸ்டின். பல உயிரினங்கள் உயிர் வாழக்கூடிய வாழ்விடமாகவும் நிம்மதி பெருமூச்சு விடவும் ஆக்சிஜனை வழங்கக்கூடிய ஒரு பெரிய பரம் ஒரு வருடத்தில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக் கொள்கிறது அப்படின்றது தான் கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம உலகம் வெப்பமயமாது வெப்பமயமாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம், மழை வரல மழை வரலன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் வந்து மரங்களை வெட்டி தள்ளிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு மரத்தை வெட்டினா நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது, அதே சமயம் ஒரு மரத்தை நடும்போது நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் எவ்வளவு மதிப்பு ஏற்படுகிறது என்பதை குறிக்கக்கூடிய கேள்வி தான் கேள்வி. ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, ஒரு பெரிய மரம் ஒரு வருஷத்தில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக் கொள்கிறது அப்படின்றது தான் கேள்வி. நிகழ்ச்சியில் கேள்விக்கு விடை சொல்ல நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சேன், இன்னும் யாரும் வரல.

0: ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கையில் ஹரிஹரன் அவங்க ஓசோன் வாயுக்கள் இல்ல வாயுக்கள் வெப்பக்கதிர்களை விண்வெளிக்கு செல்ல விடாமல் தடுத்து பூமியிலேயே தக்க வைத்துக் கொள்கின்றன, இதனால் பூமியில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமயத்துல நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் யாருங்கிறது? வணக்கம், விரைவா பதில் சொல்லுங்க.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா பதில. நேரம் குறைவாக இருக்கிறது,
1: இன்னும் கொஞ்சம்
0: ஒரு பெரிய மரம் ஒரு வருடத்துல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக் கொள்கிறது அப்படின்றதுதான் கேள்வி.
1: தெரியல,
0: இனிப்பில வந்ததுக்கு நன்றிமா. நேரம் 10:55 ஆயிடுச்சு. கேள்விக்கான விடையை நானே சொல்லிடுறேன். அதாவது ஒரு பெரிய மரம் ஒரு வருடத்துல சுமார் 100 கிலோகிராம் முதல் 1000 கிலோகிராம் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்குது அப்படின்றது தான் இந்த கேள்விக்குண்டான விடை. அந்த அளவு நம்ம பசுமை இல்லை வாயுக்களில் ரொம்ப மோசமான உண்டான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டு நமக்கு பியூரான ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ எல்லாரும் மரம் நடுங்க, மரம் நடுறதுனால நம்ம உலகம் வெப்பமய மாதலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவா பாடல் உங்களுக்காக சாமுராய் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்டிருந்த அத்தனை நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்குமே நன்றி சொல்லி மீண்டும் கேட்கலாம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நாளை காலை 10:02. அடுத்ததான் நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய, காலங்கள் கடந்தும் இதயத்தில் நின்ற காவிய கானங்களான இன்றும் இணையவே நிகழ்ச்சி விளம்பர தயாராக. ஆனால் அதற்கு முன்னதாக கேட்டலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. காலத்தை வென்ற காவிய கானங்கள், மனதை வருடும் வரிகள், வாழ்க்கையை வழிநடத்தும் கருத்துக்கள், இவை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் 1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடு, இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடு உங்களை சந்திக்க வருகிறது.
2: என்றும் இனியவை

மறுபடியும் வராத காலத்தின் மறக்க முடியாத இசைகளோடு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருவரையும் நம் வாழ்க்கை அனுபவமாகிறது. அந்த வகையில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல், வாழ்க்கையில் குழப்பங்களும் சோதனைகளும் வந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதை கூறும் பாடல் இது. மன உறுதியை ஊட்டும் வாழ்வியல் தத்துவமும் கூட. தடைகள் எவ்வளவு வந்தாலும் தளராத மனதிற்கு துணையாக ஒழிக்கும் பாடல் இது. பிபி ஸ்ரீனிவாஸ் குரல்ல, கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் இது. சுமை தாங்கி திரைப்படத்திற்காக.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை என்றும் இணையவையாக தொடர்ந்து கேட்டுட்ருக்குங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:08 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், செல்வத்தை விட நல்ல மனமே மனிதனுடைய உண்மையான சொத்து என்பதை நினைவூட்டும் பாடல் இது. நல்ல மனம் கொண்ட மனிதன் எப்போதும் உயர்ந்தவனே. கருணை, தியாகம், மனிதநேயம் ஆகியவற்றின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் பாடல் இது. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கர்ணன் திரைப்படத்திற்கான பாடல்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: கேட்க கேட்க தவிட்டாத பாடல்களை என்றும் இனியவையாக தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:14. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற மனிதனுடைய இயல்பான ஆசையை பேசும் பாடல். இது 1965 MGR ஜெயலலிதா நடிப்பில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான திரைப்படம் 1001. இந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் அவர்களுடைய கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜனும் குழுவினர் பாடின பாடல் இந்த பாடல்.

வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நம்பிக்கை ஏமாற்றம் அனுபவம் மூன்றையும் ஒரு சேர பேசும் பாடல். இது மனித உறவுகளின் உண்மை தன்மையையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் சிந்திக்க வைக்கும் பாடல். 1968 சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிப்பில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம்தான் எங்க ஊரு ராஜா. இந்த திரைப்படத்திற்கு கண்ணதாசருடைய கற்பனை வரிகளில் TM சவுந்தரராஜன் பாடின பாடல் இது.

என்றும் இனியவே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், வாழ்க்கையில் எதுவும் சொந்தமில்லை என்பதை சொந்தக்கூடிய பாடல் இது. அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்கான பாடல், கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பழைய பாடல்களின் அணிவரிசையை தொடர்ந்து என்றும் இனியவையாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் ஒற்பகல் 11:27. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மனித உறவுகளின் மென்மையை காப்பாற்ற சொல்லும் இனிய பாடல். இது அன்பான உறவுகளை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய பாடல். இது பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஜானகி பாடின பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்கான பாடல்.

காலத்தால் அழியாத காவிய கானங்களான இன்றும் இனிவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் 1977 வருடம் பாலச்சந்தர் அவங்களுடைய தயாரிப்பில் கமலஹாசன், ரஜினிகாந்த், சுஜாதா இவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் அவர்கள். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடலை கேட்டலாம்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல், அமைதியான மனமே வெற்றியின் அடித்தளம் என்பதை சொல்லக்கூடிய பாடல் இது. கோபம், கவலை, துயரம் போன்றவற்றை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை இனிமையாகும் என்ற அறிவுரையோடு 1964 வருடம் சிவாஜி கணேசன், தேவிகா இவங்களுடைய நடிப்பில், கே சங்கர் அவங்களுடைய தயாரிப்பில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான திரைப்படம் ஆண்டவன் கட்டளை. இந்த திரைப்படத்தில் கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜன் குரல் கொடுத்த அற்புதமான பாடல் இது.

என்றும் இனியவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலையில். சிரிப்பே வாழ்க்கையின் சிறந்த மருந்து என்பதை நினைவூட்டி, எந்த சூழ்நிலையிலும் நேர்மறை எண்ணத்துடன் வாழ வேண்டும் என்பதை உற்சாகமாக சொல்லக்கூடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் இது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக புலமை பித்தன் கற்பனை வரிகளுக்கு குரல் டி எம் சௌந்தரராஜன்.

பழமை சுவை மாறாத திவிட்டாத கானங்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்குங்க. என்றும் இனியவையாக விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:49. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நம்பிக்கை என்ற விளக்கை ஏற்றி வைத்து எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்தும் பாடல். இந்த பாடல் 1964 சிவாஜி கணேசன், விஜயகுமாரி இவங்களுடைய நடிப்புல வெளியான திரைப்பட

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனிதனின் வேதனைகளை மனிதனே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான கருத்தை சொல்லும் காவிய பாடல் இது. கவிஞர் கண்ணதாசன் கற்பனை வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுக்க, கே வி மகாதேவன் இசையமைத்த வானம்பாடி திரைப்படத்துக்கான பாடல்.

காவிய கானங்களின் அணிவரிசையில் நிறைவு செய்யும் பாடல். உண்மையான அன்பு வார்த்தைகளை தாண்டி இதயத்தில் வாழ்கிறது என்பதை சொல்லும் பாடல். சொல்ல முடியாத உணர்வுகளுக்கு குரல் கொடுத்த பாடல். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாலும் பழமும் திரைப்படத்துக்காக.

காலங்கள் மாறினாலும் இந்த பாடல்களின் கருத்துகள் மாறுவதில்லை. மனித வாழ்க்கையின் உண்மைகளை எளிய சொற்களில் சொல்லிய இந்த காவிய கானங்கள் இன்றும் நம் மனங்களில் என்றும் இனியவையாக ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன. நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.

கிராமத்து குயிலோசை வந்தது எஸ் ஜானகியின் குரலில், வாலியின் பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் செல்வி அப்படிங்கிற படத்துக்காக அந்த பாட்டு நாம கேட்டோம். நேரம் பொழுது 12:07 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இப்ப இருக்கிற அந்த வெயிலுக்கு ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு மர நிழல உட்காந்து அப்படி ஆற அமர ரசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த இயற்கை எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த குயில ஓசை, அந்த காற்று, இதெல்லாம் எவ்வளோ அந்த மேனியை தழுவி செல்லும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் நமக்குள்ள வரும் இல்லையா, அந்த ஆனந்தம் தான் இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்போகுது. அடுத்த பாடல் இது மெல்ல திறந்தது கதவு, இந்த படத்திலிருந்து வரவிருக்கிறது. சித்ராவின் குரலில் வாலியின் பாடல், MS விஸ்வநாதன் இளையராஜாவின் இணைந்த இசையமைப்பில் இந்த பாடல்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

முழுமையான கொண்டாட்டத்தோடு இசையோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கிராமத்து குயிலோசை. நேரம் பொழுது 12:13:35. செல்வராஜ் புது சுபுலாபுரம் தென்காசி மாவட்டம் இந்த இடத்துலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல்லி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்தியிருக்காங்க. கலீல் அகமத், வெல்கம் வெல்கம் டு ஷோ தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ஆட்டின்லாம் பறக்குது. மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், கிராமத்து குயிலோசைக்கு வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியில் நானும் சிவிசாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களை கிராமத்துக்கே காற்றலையில் அழைத்து சென்றது போலிருந்தது. குயிலு குயிலு, இது காட்டு குயிலு. அருமையான தலைப்பில் தலைப்பை தாங்கி வரும் கிராமத்து குயிலோசையை கேட்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீஜா மனோகரன். அள்ளி நகரம் மகாதேவன் குயில் பாட்டுக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பாடலாக குயிலு குயிலு பாட்டு அருமையாக இருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் அவங்களும் வந்து வானொலியில் குயில் கூவப்போகிறது கிராமத்து குயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் குயிலோசையோடு இனிய பாடல்கள் கேட்க நிகழ்ச்சியோட சாந்தி ரமேஷ். முரளிதரன் விழுப்புரம் குயிலே குயிலே பாடல் இனிமே தொகுப்பாளருக்கும் விவத் பாரதி தமிழகமுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் இந்த பகுதியில் இருந்த செவிக்கழகு இனிய இசை செழுமை கழகு தொகுப்பு நிறை ரெட்ரோவிற்கு அழகு பாடல் உலா ரசிப்பதற்கு கிராமிய கீதங்கள் தேன் பலா ரசனையுடன் அளிக்கும் பண்பலை ரம்யமாகும் மனதிற்கு இன்ப அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் இணைஞ்சிருக்காங்க. முருகையன் சுப்பையா அப்படிங்கிறவங்க, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குது அருமை, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பாட்டுக்கு வந்து முரளிதரன் விழுப்புரம் அப்புறம் பெரும்பாக்கம் மனஜா அவங்க எல்லாமே

குறித்து சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை வீசி பிச்சைமணி அவங்க, கிராமிய மனம் நிறைந்த பாடல்களை கேட்கும் உங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் நேயர்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. முரளிதரன் அழகாக ஒரு போஸ்டர் பண்ணியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, பூங்காற்று குயில் பாடல்கள் ரெட்ரோ நேரத்தில் இதமாக இருக்குது, சூப்பர் சூப்பர், இந்த சூழலுக்கு அப்படி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து உங்களுடைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். எஸ் ஜானகியோட குரலில் மு மேத்தாவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், மரகத வீணை படத்துலேருந்து வருது இந்த குயில் பாட்டு.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.

0: வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
2: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். கிராமத்து குயிலோசி இன்னைக்கு வலம் வந்துட்டுருக்கு. 12:21:20. அடுத்து வரப்போகிற கிராமத்து குயிலோசி எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு தெருமச்சான் இந்த படத்துலேருந்து தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்களில், காளிதாசனோட பாடல், தேவாவோட இசையமைப்பில்.

அந்த குயில் பாட்டு வந்தது கிராமத்து அத்தியாயம் படத்திலேருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரல்கள்ல, கங்கை மரன் பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல. நேரம் பொழுது 12:30. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் இந்த இடத்துலேருந்து இனிமையான இடைக்கால பாடல்களாக எங்களோட இதயத்தை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் விபத் பாரதிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றியும்.

பாராட்டும் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரவி பி அம்பத்தூர்லேருந்து எல்லாமே வாழ்த்தியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் மதிய வணக்கத்தோட இனிமையான பாடல்கள், ரெட்ரோ நேரம் அனைவருக்கும் சுவையான நேரம் அப்படின்னு சொல்லி டி நகர்லேருந்து பொன்னேரி கலீல் அகமது அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலப்பேட தயாளன், அருமையான பாடல்கள், குயிலே குயிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், எங்களை கேரளா கிராமத்துக்கு சென்று பசுமையான சோலையில பல குயில்கள், மைனாக்கள், பலவித பறவைகள் சுதந்திரமாக சுற்றி பறப்பதை பார்க்கும் போது மனது ரீங்காரமாய் பறப்பது போன்ற உணர்வு ஏற்படுத்துது இந்த பாடல்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜனும் வந்து ஒலித்து வரும் பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், சிவியோரம் சுகராகமாய் வலம் வரும் குயில் பாடல்களை நாங்களும் உற்சாகமா கேட்டு ரசித்து வருகிறோம், வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து அவங்க பதிவு. எஸ் எம் செந்தில்குமரன், சுண்ணாம்பு குளம் இந்த பகுதியில் இந்த ரெட்ரோ சாங்ஸில் கிராமத்து குயிலோசையாக இனிமையான பாடல்களை அழகாக தொகுக்கும் தங்களுக்கு பாராட்டுகள், தொடர்ந்து ரசித்தபடி நிகழ்ச்சியுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கிராமத்து குயிலோசை எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, என் ராசாவின் மனசிலே இந்த படத்திலேருந்து ஸ்வர்ணலதாவோட குரல்ல பொன்னடியான் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில்.

கிராமத்து குயிலோசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை தொடர்ந்து. நேரம் பொழுது 12:39:40. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினைக் கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமன குழு இது தொடர்பாக கடந்த 27 தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறது
2: மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து
4: தெரிவிக்கின்றனர். என் பேர் இன்பழகன்,
2: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் பொழுது 12:50. செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆமாங்க, இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில கிராமத்து குயிலோசை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு இதமா ஒரு கிராமத்துக்கு போய் அப்படியே மரத்தடி நிழல்ல அப்படியே உட்காந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு குயில் பாட்டும் கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில. அவங்களுடைய பதிவுகள்லாம் அப்படி பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டம் பாடல்கள்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய திங்கள் மதிய வணக்கம், ரெட்ரோ நேரம் இன்று குயிலோசை ஒலிக்கும் நேரம் தான். குயிலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு அருமை, பாடல் தொகுப்பு கேட்க இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், காலையில தானே வயல்வெளிகள்ல மரங்கள்ல குயில்கள் கூவும், ஆனா மத்திய வேளையில குயில் கூவுதே, ஓ வானொலியில அதுவும் பாடலாகவா ரசித்து மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, பாட்டு எப்ப வேணா கேட்டுக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த குயில் பாட்டு இப்ப வந்துட்டு இருக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில செவிக்கு இதமா. அப்படியே கவுந்தபாடி சென்னியப்பன், ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் மேடம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில காளிதாசன் தேவா அவங்களோட கூட்டணியில ஒழித்த தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே பாட்டு சூப்பரா இருந்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், குயிலே குயிலே ஒரு பூவன குயில், கவிஞர்களோட ஒவ்வொரு கற்பனை குயிலையும் வானொலியில கூவ வச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்க மனஜா சுந்தர், சின்ன குயில் பாடும் பாட்டு பாடல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னைக்கு என்ன அப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, அப்படி கிராமிய அந்த பின்னணியோட கூடிய பாடல்கள் தான் நம்ம இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். அதனால தான் கிராமத்து குயில் ஓசை அப்படின்னும் சொல்லியிருக்கோம். அப்படிதான் மேக்சிமம் பாடல்கள் வந்துட்டு இருக்கு. சென்னை பழைய வனாறுபேட்டை சோமசுந்தர பிரபு, இன்னைக்கு ரெட்ரோ நேர மிகழ்ச்சியில் ஒழித்த அந்த ஊதக்காத்து வீசையிலே பாடல் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மபுரி முருகன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முரளி மாடம்பாக்கம், அந்த இடத்துல இருந்து ரெட்ரோ நேரம் அல்லது குயில் பாடும் நேரமாக நினைக்கிறேன் இன்னைக்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெருசைவாக்கம் சவுந்தரராஜன், கிராமத்து அத்தியாயம் பட பாடல், ஊதக்காத்து வீசையிலே, அடுத்த அரண்மனை கிளி பட பாடல், குயில் பாட்டு போன்ற பாடல்கள் கிராமத்து மண் வாசனைக்கு கொண்டு சென்று விட்டது, மிக்க மகிழ்ச்சி அருமைன்னு சொல்றாங்க. குயில் பாட்டு வந்தது என்ன, வந்தவுடன் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அவங்க பதிவு படிக்கலையேன்னு சொல்லிட்டாங்க, படிச்சாச்சுங்க. ஊதக்காத்து வீசையிலே பகல் நேரத்தில் இந்த பாட்டை கேட்ட உடனே வெயிலோட தாக்கம் சற்று குறைந்தது போல உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப அவங்களுடைய பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனாளி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஜெயக்குடி, 12 மணிலேருந்து தொடங்கி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்துமே மிக மிக அருமை அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், சாங் சூப்பர்னு போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இதோட சபரி மனோஜ் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்கள்ல, கஸ்தூரி ராஜா அவங்க எழுதின பாட்டு, தேவாவோட இசையமைப்புல, சோலையம்மா படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

மாமா மயங்கிடல் ஆமா, மனதில் நின்றது ஆமா, சோலை குயில் குரல் சுகமா, சோர்வை நீக்கியது இதமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீரராகவன். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து 1980கள் 90களில் வந்த கிராமத்து குயிலோசை வரும்படியான பாடல்களை கேட்டு ரசித்தோம் இதுவரைக்கும்.

நேரம் இப்பொழுது 1 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஓகே, பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டயல் பண்ணணும் 0444 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871, ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணணும். 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது ஒரு எண் உங்களுக்கானது. நல்லாவே தெரியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டு நீங்கள் வரலாம் லைனில், இன்ஸ்டண்ட்டாக பாட்டு கேட்டு மகிழலாம். இப்போது முதல் நேயர் ரெடியாக இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: அயப்பாக்கம் அவ்வளோ வந்து கமலா பேசுறேன். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கோம் கமலாம்மா. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: மன்னன் பாட்டில் வந்து அம்மாவும் அழைக்காத உயிர் இல்லையா அந்த பாடல் மேடம். எங்க அம்மா இல்ல, அதனால அம்மாவை பத்தி பாட்டு கேக்குறோம்.
0: எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு தான் அது, கேக்கலாம்.
1: சரி மேடம்,
0: நன்றிமா லைன்ல வந்ததுக்கு. மன்னன் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கே ஜே யேசுதாஸோட குரல்ல, வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல இந்த பாட்டு இப்போ நம்ம கேட்கலாம்.

0: இன்றைக்கி வந்து உலக பெற்றோர்கள் தினம். அந்த நாளில் இந்த பாட்டு கேட்குறது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்மளுடைய அடுத்த நேயர் யார், அவங்க ரெடியாக இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க ஐயா?
1: செங்குன்றம் அடுத்து கோணிமேடு குமார் பேசுகிறேன் மேடம்.
0: கோணிமேடா கோயம்பேடா?
1: கோணிமேடு. கோணிமேடு.
0: கோணிமேடுலேருந்து குமார். காக்கு கா சொல்லுங்க குமார் சார், என்ன பாட்டு?
1: நான் பேச நினைப்பேன் நல்லா படம்.
0: ம்,
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழைலங்கிலேயே என்னை தாளாட்டும் அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: அந்த பாட்டு போட்டுடலாமா?
1: போடுங்க மேடம். வாய்ப்பு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. மனோ பி சுசீலாவோட குரல்கள்ல பழனி பாரதியோட பாடல், சிற்பியோட இசையமைப்புல அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சொல்லுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டம், இது இசை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லணும். பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க ஐயா?
2: நான் கோயம்பேடு சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
1: சுப்பிரமணி ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
2: எனக்கு எம்ஜிஆர் சாங் மேடம். எங்கள் தங்க படுத்தது நான் அளவோடு ரசிப்பேன்.
1: அளவோடு ரசிப்பீங்களா? ஓகேங்க, பாட்டு கேட்கலாமா?
2: நன்றி.
1: வாலியோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல எங்கள் தங்கம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய. தினமும் கேளுங்கள் நமது விவத்தாரத்தில் தமிழ் பண்பலை 102.3 MHz.
1: வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். இப்ப கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேரம் இப்போ 1:18:40. வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க ஐயா?
2: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: குழுமங்கொண்டான், ஓ நீங்க தான் இந்த முகநூல்ல போடுறது பதிவு இல்லைங்களா? குழுமங்கொண்டான்
2: முகநூல வருவேன், தொலைபேசியில வந்து எப்பயாவது ஒரு டைம் வருவேன்.
1: ஓகே ஓகே, சந்தோஷம். எப்படி ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி சரி ஓகே. இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம் பாடல்?
2: பாட்டு வந்து ஒரு அருமையான பாட்டு, உன்னால் முடியும் தம்பி படத்துல இருந்து இதழில் கதை எழுதும் நேரம் அப்படிங்கிற பாட்டு. இந்த வெயில் வெப்பத்தை தணிக்கிற மாதிரி ஒரு அருமையான, உள்ளத்தை மகிழ்விக்கிற மாதிரி அருமையான பாட்டு.
1: கண்டிப்பா எவர் கிரீன் சாங் தான் கேட்டிருக்கீங்க, கேட்கலாங்களா?
2: கேட்கலாம் மேடம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்கள்ல முத்துலிங்கம் அவங்க எழுதின அருமையான பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல உன்னால் முடியும் தம்பி படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு.

0: எந்த நேரத்துல கேட்டாலும் சுகமான ஒரு பாட்டு கேட்டு ரசிச்சாச்சு. அடுத்த நேயர் வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ரவி பேசுறேன்.
0: ரவி,
1: ஓகே
0: சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: மாளிகை. பாடல் வந்து ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. எனக்கும் பிடிக்கும், என் நண்பர் வந்து செல்வகுமார் கலைச்சேரி, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. அப்படியே குழு குழுன்னு வரப்போது பாட்டு, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: கேஜிஎஸ் தாஸ் பி சுசீலாவோட குரல்களை எம் பி ஸ்ரீனிவாசன் அவங்களோட இசையமைப்பில் ஒரு ரேரான ஒரு காம்பினேஷன் அது. மதன மாளிகை படத்துலேருந்து சும்மா சில்லுன்னு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: பாடல் உங்கள் ஜாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் ஜாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் ஜிம்கல் பெட்டி கீழ கண்ணன்.
0: கண்ணனையாக என்ன பாட்டு இன்னைக்கு?
1: படம் கண்ணில் தெரியும் கதைகள். நான் ஒன்னு நினைச்சேன், நீ என்ன நினைச்ச இந்த பாட்டு? எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு தூக்கம் வச்சுன்னு வைக்கலாம்.
0: ஓ, மதியான நேரத்துல தூக்கம் பாருங்க, ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா கேட்டாங்க, அப்புறம் வந்து எங்கள் தங்கம் படத்திலேருந்து நான் அளவோடு ரசிப்பவன், அதே மாதிரி அம்மா அந்த மன்னன் படத்திலேருந்து அம்மா என்று அழைக்காத, அப்புறம் ஏழேலங்கிளியே நான் பேச நினைப்பதெல்லாம், இப்படி இந்த இதழில் கதை எழுதும் மட்டும் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாடல். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ரசனைகள், பல காலகட்டத்தைய பாடல்கள், அதனால தான் அப்படி சொல்கிறோம். இப்போ நாம கேட்க போகிற பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், ஜிக்கியோட குரல்களில் வாலியோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில், கண்ணில் தெரியும் கதைகள் படத்திலேருந்து வந்துட்டுருக்கு.

0: 1:38:40 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்ப அடுத்த நேயர் அவருடைய விருப்பத்தில் என்ன பாட்டு? வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். யாருங்க?
1: சேர்ந்த மகன் சங்கர்.
0: சங்கரையாக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்? துக்கம் தூக்கம் எல்லாத்தையும் போக்கிரும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க வந்து ஒரு துள்ளல ஒரு பாட்டு அந்த இதுல கேட்டிருக்கீங்க. கேக்கலாமா? நன்றிங்க, நன்றி நன்றி. பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமையா இருக்குன்னு தீநகர்லேருந்து வனிதாவோட பதிவு. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுலாம் இதில் வந்துட்டு இருக்கு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஒரு விட்டு கொடுத்தல். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் இல்லையா, அவங்களும் ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்து ஒதுங்கிருந்து கேட்டு ரசிக்கிறது ஒரு சுகம். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நண்பர்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்கேன் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வீரராகவன் பாடல் உங்கள் சாய்ஸ் அருமை. பண்பலையில் தந்தது வளமை, கேட்பதற்கு செவிகள் குளுமை, நேயர்கள் மனதில் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவோட இந்த பாட்டு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்கள், வாலியோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல, குடியிருந்த கோயில் படத்திலேருந்து இந்த பாடல் வரப்போற நேரம் 1:40.

0: சும்மா உற்சாக துள்ளலோட ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் செல்வம்.
0: செல்வம் ஐயா, என்ன பாட்டு?
1: எனக்கு வந்து தீர்ப்பு படத்துல இன்னைக்கு உலக பெற்றோர்கள் தினம், அதனால தீர்ப்பு படத்துல அம்மா ஓர் அம்பிகை போல் அப்பா ஓர் ஆண்டவன் போல் அந்த பாட்டுங்க.
0: சூப்பருங்க, இன்னைக்கு நாளை ஒட்டி சிறப்பா கேட்டிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: சரிங்க, கேட்கலாங்களா? நன்றி நன்றி. பாருங்க, நம்ம நேயர்களோட சிறப்பு இதுதான். இன்னும் ஒரு டே அதோட சிறப்பு, அதையொட்டி ஒரு பாட்டு. பி ஜெயச்சந்திரன், எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா இவங்களோட இணைந்த குரல்கள்ல வாலியோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல தீர்ப்பு படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்கலாம்.

0: அருமையான அந்த வாழ்த்து பாடலை தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: அழகான மதிய வணக்கம்மா. கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமிங்க. அனுராதம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க எப்படிங்க ஐயா இருக்கீங்க?
1: பாட்டுங்க மலரே மௌனமா பாடல ஒரு முறை காற்றில் அனைத்து நேரத்துக்காகவும் உங்க 102.3 மனங்களில் என்றும் முதுமையா பழமையானதுங்க
0: முழுமையான நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு அருமையான பாட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பாடினவங்களே சொல்ல கேட்டிருக்கோம். அந்த மாதிரியான பாட்டு.

0: மனங்களில் என்றும் முழுமையா பழமையானதுங்க
1: முழுமையான கேட்கலாம் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு அருமையான பாட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பாடினவங்களே சொல்ல கேட்டிருக்கோம். அந்த மாதிரியான பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியோட குரல்களில், வித்யாசாகர் அவங்க இசையமைப்பில் கர்ணா படத்துலேருந்து இந்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். கேட்கறதுக்கு முன்னாடி வேலுசாமி சிவக்குமார் அப்படிங்கிற ஒரு பாடல், உங்கள் எங்கள் சாய்ஸ் பாடல்கள் ரொம்ப மிக அருமை, வழங்கிய மேடத்துக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிவக்குமார் ஷெஃபீல்டு இங்கிலாந்துலேருந்து அவங்களுடைய பதிவுங்க. ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து கேளுங்க, உங்களுடைய பதிவுகளும் எங்களுக்கு வரட்டும். பிரபாகரன் அவங்களும் வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சியில் வந்து இணைப்பு கிடைப்பது அரிது, அதில் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பி வரும் பாடல்கள் கேட்கறது பெரிது அப்படின்னு சொல்லி ஒரு ரைமிங் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பதிவுகளோட இந்த பாட்டு இப்போ வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: வணக்கம் நிகழ்ச்சி நிறைவான நேயர். ஹலோ வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: மேடம் நான் விஜயேஸ்வரன் பேசுறேன். ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி இப்ப லாஸ்ட் கலர்
0: கிடைச்சிட்டீங்க, புடிச்சிட்டோம்ல. சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்
1: மேடம்? மஞ்சள் மகிமை படத்துல இருந்து ஓல்டு சாங் நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டசல ஐயா வாய்ஸ்ல
0: சொல்லுங்க.
1: ஆகாய வீதியில்
0: வந்துட்டேன்
1: கேக்கலாம் மேடம்.
0: கேக்கலாம் கண்டசாலா பி சுசீலாவோட குரல்கள்ல உடுமலை நாராயணகவி எழுதின பாடல், சி ஆர் சுப்பராமன் இசையில.

ஆனந்தமா நாம கேட்ட அந்த பாடலோட இன்னைக்கு நிறைவேறது பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம, வணக்கம், வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும். என்னுடைய இனிமையான அழகான மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தீமில் தான் வந்து நம்ம பாட்டு கேட்க போகிறோம். எல்லாருமே வந்து பொதுவாக டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிப்போம். குறிப்பாக இந்த ஊர் சைடில் கிராமப்புறங்களில் ஓடுற அந்த டவுன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சில பாடல்கள், இந்த 90-80 காலகட்டத்தில் வந்த பாடல்கள் வந்து அதிகமாக

இருப்போம். ஸோ அது வந்து தனியாக டவுன் பஸ் சாங்ஸ் அப்படின்னே வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது டவுன் பஸ்ஸில் பாடிட்டே இருக்கக்கூடிய பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். எஸ், டவுன் பஸ் பிளேலிஸ்ட் தான் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் கேட்கும்போது அப்படியே நீங்கள் டவுன் பஸ்ஸில் போகிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் நம்ம அதிகமாக பஸ்ஸில் போகும்போது, டவுன் பஸ்ஸில் எஸ்பெஷலி போகும்போது நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட பாடல்கள் வந்துட்டே இருக்குது அந்த வகையில் நிகழ்ச்சியில். முதல் பாடல் ஒரு சூப்பரான பாடல், உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்துலன்னு வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல் பிரைசுடன் வரிகள் இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கீங்க விவேத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: கேட்டு முடித்த பாடல் சின்ன கூண்டர் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடின பாடல். ஆர் வி உதயகுமார் வரிகள், இளையராஜா இசையில. 2:27 கடந்து போயிட்டு இருக்கு. நேர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: 2:28 கடந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சூப்பரான தீமில் பாடல் கேட்டுட்ருக்கோம். ஸோ டவுன் பஸ் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் கேட்டுட்ருக்கோம். அதாவது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நிறையா பேருந்துகளில் சில பாடல்கள் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி போட்டுகிட்டே வருவாங்க. அந்த 80-90 காலகட்டங்கள் வந்த பாடல்கள். ஸோ அதை கேட்கும்போது நமக்கு எப்பயுமே அந்த பாட்டை எப்போ கேட்டாலும் திருப்பி கேட்டாலும் நமக்கு அப்படியே அந்த டவுன் பஸ்ஸில் போகிற ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரியான பாடல்களை தான் இனி நாம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்டு ிருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ராஜகுமாரன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜா இசையில. கேடணிந்தன்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: என்னன்னு சொல்ல
4: யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: ரெண்டு மணி 39 நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கும்மி பாட்டு படத்திலிருந்து இளையராஜா குரல்ல கஸ்தூரி ராஜா வரிகளை இளையராஜா இசையில் கேட்டணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக எமது ஒலிபரப்பில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு சிறு மாறுதல்கள் ஏற்படக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: 2:42 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் டவுன் பஸ்ல போகும்போது நம்ம கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே நம்ம கேட்டு திருப்பி அந்த உணர்வை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அரண்மனை கிளி படத்திலிருந்து மனோ மின்மினி இணைந்து பாடின பாடல், வாலி வரிகள் இளையராஜா இசையில. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 2000ல இருந்து 2010 சாங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது.
1: அப்ப 2011ல இருந்து 2020 சாங்ஸ் மட்டும் என்ன சும்மாவா?
2: வெயிட் வெயிட், எதுக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன்?
1: 2000ல இருந்து 2020 சாங்ஸ் கேட்கலாம் இங்க.
0: ஞாயிறு முதல் வெள்ளி வரை
1: மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை
0: கேட்கலாம் வர்ணஜாலம்.

0: கேட்டு முடித்த பாடல் சின்ன மாப்பிளை படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடின பாடல் வாலி வரிகள் இளையராஜா இசையில். 2:54 நெருங்கிட்டு இருக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கேட்டு முடித்தோம். எங்கள் செயல் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான அடுக்கடுக்கான பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சிருந்தீங்க.
1: கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவருடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: ரெண்டு மணி 55 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொள்வோம்.
3: விவசாயிகளுக்கு நம்பகமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2026 பிப்ரவரி 17 இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் பாரத் விஸ்தார் திட்டம். அதாவது விர்ச்சுவலி இன்டகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸ் என்பதுடைய சுருக்கம்தான் விஸ்தார். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் உதவக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த தளம் ICAR என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்ட அரசியல் வேளாண் நடைமுறைகள் மற்றும் பல்வேறு அரசு டிஜிட்டல் தளங்களில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்புகள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது. பயிர் மேலாண்மை, வானிலை, சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் தடுப்புகள், மண் ஆரோக்கியம் குறித்த அனைத்து ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. பயிரிடுவதற்கு முன்பாக மழை எப்போது வரும், வெப்பநிலை மாற்றம், புயல் எச்சரிக்கை போன்றவற்றை முன்கூட்டியே வழங்கும். விவசாயி தன்னுடைய கைபேசியில் பயிரை புகைப்படம் எடுத்து பதிவேற்றினால் நோய், பூச்சு தாக்குதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நாம் பெறலாம். பயிர் விளையும் போது மண்ணின் ஈரப்பதத்தை கண்காணித்து எப்போது தண்ணீர் விட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மண்ணின் தரம் என்ன, எந்த மண்ணிற்கு

0: எந்த பயிர் பொருத்தம், எந்த உரம் சிறந்தது என்பதை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யும். பயிருடைய விளைச்சலுக்கு பிறகு எப்போது விற்பனை செய்யலாம், எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் என்று பல்வேறு சந்தைகளுடைய விலைகளை ஒப்பிட்டு விவசாயிகளுக்கு தகவல்களை வழங்கும். இந்த தளம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சேவையை வழங்குவதால விவசாயிகள் தங்களுடைய மொழியிலேயே ஆலோசனைகளை பெறலாம். ஆண்ட்ராய்டு கைபேசி இல்லாதவங்க 1552 61 என்ற எண்ணின் மூலமாக குரல் அடிப்படையிலான தகவல்களை பெறலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம், பிரதம மந்திரி உழவர் வேளாண்மை திட்டம், மண் சுகாதார அட்டை, கிசான் கடன் அட்டை, வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பிரதம மந்திரி ஆஷா, திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம், ஒரு துளிக்கு அதிக பயிர் மற்றும் வேளாண் இயந்திரமாக்கல் துணை திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய திட்டங்களை ஒருங்கிணைக்குது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி மற்றும் ஊடாடும் குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு அணுகலை வழங்குகிறது. இது டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக பிராந்திய மொழிகள், மாநிலம் சார்ந்த வேளாண் திட்டங்கள், தகவல் மற்றும் விரிவாக்க வலையமைப்புகள், அத்தோட விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றுக்கு விரிவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாரத் விஸ்தார் 2023 டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நாட்டின் பிற தகவல் தொழில்நுட்ப சட்டங்களுக்கு இணங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக இணக்கமான வலுவான தரவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது மட்டுமில்லாம அரசாங்கம் இந்த அனைத்து தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளிலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்றதோட அபாயங்களையும் கண்காணிக்கிறது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம். மூணு மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 2000s to 2020 இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்டு நம்ம ரசிச்சு என்ஜாய் பண்ண போறோம் இந்த ஒரு மணி நேரம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் வெள்ளக்கார துறை படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். வைரமுத்து வரிகளில், டி இமான் இசையில. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள், மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவர்.

கேட்டு முடிச்ச பாடல் தெகிடி திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்புர்கர் ஷைந்தவி இணைந்த பாடின பாடல் கபிலன் வரிகள் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையிலா கேட்டு முடிச்சோம். 3:12 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 2000 to 2020 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து சூப்பரான பாடல் சைவம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் நா முத்துக்குமார் வரிகளை ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில ஒரு சூப்பரான பாடல் சைவம் படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

ரம்மி படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். வி வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் சேர்ந்து பாடின பாடல் யுகபாரதி வரிகள்ல, டி இமான் இசையில. 3:24 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் புலிவால் படத்துல இருந்து கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை, என் ஆர் ரகுநந்தன் இசையில. கேட்டு இணைந்திருங்க. விவேத் பாரதி தமிழகம் 102.3.

கேட்டு முடிச்ச பாடல் நெடுஞ்சாலை படத்திலிருந்து சி சத்யா பாடிய பாடல். கார்த்திக் நேதா வரிகளில் சி சத்யாவுடைய சில. 3:36 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் முண்டாசுப்பட்டி படத்திலிருந்து பிரதீப் குமார் கல்யாணி நாயர் இணைந்து பாடின பாடல் முத்தமிழுடைய வரிகளில் சாண்ட்ரோலினுடைய சில. ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு முண்டாசுப்பட்டி படத்திலிருந்து கேட்டு அணிந்திருக்கீங்க. வித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாததை செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மஞ்சப்பை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரி கிருஷ்ணன், வந்தனா ஸ்ரீனிவாசன் சேர்ந்தப்பான பாடல், யுகபாரதி வரிகள், என்ஆர் ரகுநந்தன். சில 3:46 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மெட்ராஸ் படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன், தீக்ஷிகா இணைந்தப்பான பாடல், பிரதீப் குமார் வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

கேட்டு முடிச்ச பாடல் கோச்சடையான் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் இணைந்த பாடின பாடல் வாழி வரிகளை யாருக்கும் மணி சில 3:55 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கயல் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்த பாடின பாடல் யோகபாரதி வரிகளில் டி இமான் இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் 103.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:03 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் இசையோடு விளையாட போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், கடைசி வாரம் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான். சில பாடல்கள் வந்து நான் ப்ளே பண்ணுவேன், அந்த பாட்டுனுடைய வரி முடிஞ்ச உடனே அடுத்த வரி என்ன வரும் அப்படின்றதான் நீங்கள் கெஸ் பண்ண வேண்டியது. அதுதான் உங்களுக்கான டாஸ்க். யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஸோ நான் பாடல் ப்ளே பண்ணுவேன், அந்த பாடலில் அந்த வரி முடியும் போது அடுத்து என்ன வரி வருதோ அதை தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான வேலை. ஸோ இப்போது ஒரு பாடல் நான் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு நேயர் நான் இணைப்பில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இணைப்பில் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடலை ப்ளே பண்ண போகிறோம். வணக்கம், சொல்லுங்கள் கலா, ரெடியாக இருக்கீங்களா? ஈஸியாவா? ஓகே, என்ன எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? ரெடியா இருக்கீங்களா? அடுத்து என்ன வரும்? முகவரியா? இந்த வீட்டு முகவரியா, எங்க வீட்டு முகவரியா? அடுத்த லைன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும், அதுவே உங்களுக்கு தெரியல. சரி பரவாயில்ல, முதல் லேயரா வந்து கலக்கிட்டீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: மறைத்தாயே
0: பாவம்.
1: முகம் காட்டணியும்
0: மறைத்தாயே பாவம். ஓகே, நீங்க சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத
1: நன்றி. வணக்கம். யாரும் இந்த கால் பண்ணிருக்கீங்க?
0: கரெக்ட், அவரு போன நேர் லிரிக் சொல்லிருக்காரு, அடுத்து இந்த லைன் தாங்க வரும் அப்படின்னு.
2: உங்களுக்கு நான் கேட்கல, நான் டயல் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, வா வெண்ணிலா பாட்டு
0: இன்னொரு தடவை ப்ளே பண்ணுமா?
2: இல்ல வேண்டாம், முகம் பார்க்க நீ அப்படி அது போட்டல தானே?
0: ஆமா, அதேதான் அதேதான்.

0: வேண்டும், ஓஹோ எனக்கு அது போதும் வரும்.
1: ஆஹா ஆஹா, விட்டா இது ஃபுல் சாங்குமே பாடிடுவீங்க போல, எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்களா இருக்கே?
0: இல்ல எனக்கு யாருக்கு அப்புறம் தெரியல.
1: ஓகே ஓகே, பட்
0: அப்படியே முடிப்பாரு, அப்புறம் எனக்கு தெரியல
1: நீங்க பாடுனது கரெக்டா இல்லையா அப்படின்றதே.
2: ஒரு முறையே திருமுகம் காணும்
1: கரெக்டா? சூப்பர் சூப்பர், அல்டிமேட் பண்ணிட்டீங்க. நீங்களும் முன்னாடி வந்த நேரம் கரெக்டா சொல்றீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் விரும்பி அடிக்கடி கேட்கிற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் நான் கேட்டிருந்தேன், அதனால இது ஈஸியா இருக்கும்.

நினைக்கிறேன். எனிவேஸ் பங்கெடுத்துக்கிட்டு கரெக்டா ஆன்சர் சொன்ன நேயர்களுக்கு நன்றி. அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வருது, நம்ம அடுத்த ஒரு பாட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு வந்துருவோம். இப்போ நான் பிளே பண்ண அந்த பாடல் வந்து மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே அப்படின்ற ஒரு அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்கான அந்த டாஸ்க் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாட்டை கேட்டு முடிச்சுடுவாங்க, அடுத்து விளையாடலாம். இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க,
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 14 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீ நம்ம நிகழ்ச்சியில் இசையோடு விளையாடல கலக்கல விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் இணைய இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான பாடல் பிளே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா?
2: ஓகே
1: ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பிளே பண்றேன், கேளுங்க.

0: அடுத்த லைன் என்ன வரும்? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க?
1: இல்ல
0: யோசிக்கிறீங்களா?
1: முதல்ல ஒரு படம் நினைக்கிறேன். இந்த படம்
0: ஓகே, கரெக்ட். படம் கரெக்ட்.
1: இன்னொரு பிளே பண்ணுங்க சார்.

0: கோரஸ்லாம் குடுக்குறீங்க அப்படியே லைனே சொல்லிடுங்க.
1: என்ன
0: வரி வரும் வரவங்க கோரஸ் பாடுங்க, தப்பு இல்ல. கோரஸோட சேர்த்து அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றதையும் கரெக்டா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, கண்டுபிடி. அடுத்த லைன் தெரியுமா உங்களுக்கு? இல்ல இன்னொரு தடவை ப்ளே பண்ணுமா?
2: ப்ளே பண்ணுமா?
0: ஓகே.

0: அடுத்து வரலையா? வரமாட்டேங்குதே. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க கால் பண்ணிருக்கீங்க?
1: அருணாச்சலம்.
0: வரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா தெரியுமா? இல்ல இன்னொரு தடவை பிளே பண்ணுமா?
1: பிளே பண்ணுங்க, பாப்போம். சூரியனை ரெண்டு துண்டு செஞ்சு கண்ணில் கொண்டவளும், சந்திரனை
0: கண்டுக்குள்ள ஊற வச்ச பெண்ணிவளும். அடுத்த வரி என்ன வரும்? அவ்வளவு கஷ்டமா இருக்க, எல்லாருமே தெரியலன்றீங்களே. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதே பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்னார நீங்க ஆன்சரோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: சந்திரன கல்லு, சந்திரன கல்லுக்குள்ள ஊற வச்ச பெண்ணிவளம்.
0: ஓகே, அது வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வரதான் நீங்க சொல்லணும்.
2: அதான் சூரியனை ரெண்டு துண்டு செஞ்சு கண்ணில கொண்டவளோ, சந்திரன கல்லுக்குள்ள ஊற வச்ச பெண்ணிவளம். அப்புறம்
0: அதுதான் நான் பிளே பண்ணேன். அடுத்த வரி நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: நீங்க
0: சொன்னது கரெக்டான்னு பாத்தலாமா? அப்படியே இருங்க.

0: அப்படியே உங்களுக்கு நீங்க கை தட்டிக்கோங்க. சூப்பரா ரைட்டா சொல்லிட்டீங்க. வந்து தெரியும் நீங்க வரும்போதே ஏதாவது ஆன்சர் கொண்டு வந்திருப்பீங்கன்னு. கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பர். ஸோ அடுத்து லைனில் நிற்கிற நேயர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பாட்டை கேட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது, அதனால கவலைப்பட வேணாம். இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த ஒரு பாடல் வச்சுருக்கேன், அதெல்லாம் யார் கரெக்டாக அடுத்த வரி என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம விளையாடின அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்குது. முதல்வன் படத்துலேருந்து தான் அழகான ராட்சசி அப்படின்ற அந்த பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹர்னி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து வரிகளை ஆர்ஹுமானி சில வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 26 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இசையோடு விளையாடல கலக்கலாக விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கான அடுத்த பாடல் ரெடியாக இருக்குது, நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு லைனில் அடுத்து நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. வணக்கம். சூப்பர், இப்படி தான் பல்ப் கொடுக்கணும். வந்தோடனே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். என்னங்க வரவங்களாம் இப்படியே பண்ணுறாங்க? வணக்கம் வணக்கம், யாரங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: பாடல் அடுத்து என்ன வரி வரும்? அப்புறம் பனியே பனியே வா. நன்றி நன்றி. ஓகே வணக்கம். யாருங்க இது வந்து வந்து கட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க, கட் பண்ணி கட் பண்ணி விளையாடுறாங்களோ ஒருவேளை. வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது.
1: எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனது. அதே சந்தோஷத்தோட அந்த அடுத்த வரி
3: கண்டுபிடிச்சீங்கன்னா நெருப்பே சிக்கி முக்கிய நெருப்பே.

0: பாட்டு தெரியும், ஆனா அடுத்த மாதிரி என்ன வரும் அப்படின்னு டக்குன்னு வரலையே.
1: நீங்க எவ்வளவு திடீர் ஏதோ சொல்லிட்டு ஓகே சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், கடைசியில தெரியலன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா.
0: அடுத்த மாதிரி எனக்கு டக்குன்னு வரல, ஏதாவது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா?
1: பட் பரவாயில்ல, இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறாரான்னு பாக்கலாம், அப்படி இல்லன்னா கடைசியா நானே எடுத்து கொடுக்குறேன்.
0: இன்னொரு வாட்டி போடுறீங்களா?
1: இன்னொரு வாட்டியா? சரி கேளுங்க, உங்க ஆசைக்காக இன்னொரு தடவை.

0: மாவை தூக்கிட்டு வேற ஒரு எழுத்து போட்டீங்கன்னா
1: கரெக்டா
0: இருக்கும். அது மாக்கு பதிலா வேற ஒரு எழுத்து போடணும் அப்படின்னு சொன்னேன். பட் பரவாயில்ல, இந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களே. இன்னொரு நேர்கிட்டையும் பேசிட்டு ஓகே. நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ரஜி பாலாஜி பேசுறேன்.
0: உங்களுக்கு வரி தெரியுமா? முன்னாடி வந்த நேர் சொல்லிருக்காரு. உங்க பேரே சொல்றீங்களா? எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ரதியே ரதியே, அப்புறம் என்ன வரும்? அதுக்கு மேல தெரியாதா? சகியே சகியன் வரும், ரதியே ரதியே வரும். ஓகே, நீங்க சொன்ன இந்த நாலு வார்த்தையும் வருதா அப்படின்றத பார்த்தலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
3: ஹலோ சார், ஆனந்த் சைதாபேட்ல இருந்து.
0: சொல்லுங்க ஆனந்த்.
3: அந்த இந்த படத்தை சார், பனியே பனியே உன் மீது அப்படி வரும் சார்.
0: பனியே பனியே உன் மீது முன்பே வான் வருமா?
3: விழவான்னு
0: வருமா? ஓகே. பனியே பனியே உன் மேலே வந்து விழவா அப்படின்னு வரும். ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தலாம். நன்றி.
3: ஓகே சார், தேங்க் யூ சார்.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? விழுந்திருக்கான்னு இப்ப பாத்தரலாம். கரெக்டா சொன்னவங்களா கை தட்டிக்கோங்க. பாதி கரெக்டா சொன்னவங்க பாதி மட்டும் கை தட்டிக்கோங்க. இப்ப உங்களுக்காக ஒருத்தர் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து நெருப்பே நெருப்பே அப்படின்ற பாடல் தான். சௌமியா ராவோ பிராங்கோம் சோலர்சாய் இணைந்து பாடின பாடல். தாமரை வரிகளை ஹாரி ஜெயராஜ் இசையில. வேட்டையாடு விளையாடு படத்துலேருந்து நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு. 4:31 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க வித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: 4:37 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, இசையோடு விளையாடல கடக்கல விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: ஹலோ, இனிய மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம்.
1: நான் தாம்பரம் சரோ ஆனந்த் பேசுறேன்.
0: ரெடியா இருக்கீங்களா? பாடல் பிளே பண்ணலாமா?
1: கிளிப் பண்ணுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல். அடுத்த வரி என்ன வரும்?

0: அது அதுக்கு அடுத்த வரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வரி இருக்கு. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம். இப்ப நான் பிளே பண்ண பாடல்ல இப்ப முடிஞ்ச வரிக்கு அடுத்த என்ன வரி வரும் அப்படின்றதான் நீங்க கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் ட்ரை பண்ணு நினைக்கிறீங்களோ போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 2952080533 அப்படின்ற நம்பருக்கோ, இல்லை 2838987171 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கான அந்த பாடல ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றதான் நீங்க கெஸ் பண்ணணும். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: ஆ சார், நான் வேப்பம்பட்டில இருந்து டேனியல் பேசுறேன் சார்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆ கண்டுபிடிச்சேன் சார்.
0: ஆ என்ன வரும் அடுத்த வரி?
1: பூவிதழ் விழி மூடாமல் பைங்கிலி ஏங்க.
0: ஓகே, பூ என்ன வரும், என்ன சொன்னீங்க?
1: பூவிதழ் இமை மூடாமல் பைங்கிலி ஏங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர், நீங்க சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத பார்த்தலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. ஸோ அவர் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்க வந்தீங்கனாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த பாடலை என்ன வரி வரும் அப்படின்றதையும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஸோ அவர் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத. எஸ், ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டார், பட் பரவாயில்ல, அவருக்கு வாழ்த்துக்கள். பனி விழும் இரவு நனைந்தது நிலவு அப்படின்ற ஒரு அழகான பாடல் தான் அடுத்த நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம விளையாண்ட அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானுக்கு இணைந்த பாடிருக்காங்க. வாலி வரிகள் இளையராஜா சில மௌனராகம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாததை செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 46 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக ரெடியா இருக்கு. நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும்னா கால் பண்ணுங்க. வணக்கம். ஆஹா, வந்த உடனே கட் ஆயிடுச்சே. உங்களுக்கான பாடல் ரெடியா இருக்கு. அந்த பாடலை நான் ஒரு தடவை பிளே பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. அந்த பாட்டு வரி முடியுது இல்லையா, அதுக்கடுத்து என்ன வரி வரும் அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.

இதுக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். 295-2-0-8-5-3 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 2-8-3-8-9-8-7-1 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். 0-4-4 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்க. இப்போ நான் பிளே பண்ண இல்லையா அந்த பாட்டு வரி, அந்த வரி முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றதான் வந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று.

0: இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் வாழ்வதும் பிறக்கொண்டு போவதும் உன் கைகளில் உள்ளதடி. என்னவளே என்னவளே இந்த உலகம். அது நல்லா இருக்கும் சார், அந்த பாடல் அகம் பண்ணிட்டே போவேன்.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லீங்க. பட் இதுக்கு இடையில ஒரே ஒரு லைன் மட்டும் வரும், பட் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் சொல்லிருக்கீங்க.
1: பாதி கேட்டுட்டேன்.
0: நன்றி நன்றி சூப்பர்.
1: நன்றி சார், எல்லாம் ட்ரை பண்ணாங்களா? அட்டகா சார், உலக தரமா இருந்தது சார்.
0: சூப்பர்ங்க, சூப்பர், நன்றி
1: சார். உங்களுக்கு வாழ்த்துக்க சார், தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கணும்.
0: நன்றிங்க, நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் சொல்லிட்டாரு, ஆனால் அதுக்கடுத்து வர ஒரு ஒரே ஒரு வரி மட்டும் அவர் சொல்லலை. ஸோ அவர் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றது தாண்டி, இப்போ அடுத்து இந்த வரிக்கு அடுத்து என்ன வரி வரும்? அவ்வளோதான், அந்த ஒரு வரி மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து வர எல்லாத்தையும் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. அதனால் அந்த வரியை ப்ளே பண்ணிட்டேன். இப்போ அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. காதலன் படத்திலேருந்து என்னவலே அடி என்னவலே அப்படின்ற பாடல், உன்னிகிருஷ்ணன் குரலில், வைரமுத்து வரிகளே, ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:54 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு பாடல் பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒரு நேயர் வந்துட்டு, ஆஹா நான் வயலா இருக்குங்க கிளம்புறேன் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டார் போல. உங்களுக்கான அந்த நிறைவு பாடல் இதை யார் கரெக்டா கெஸ் பண்றீங்க அப்படின்றத பாக்கலாம். அடுத்து என்ன வரி வரும்? இடையினம் தேடி, அதுக்கப்புறம் என்ன வந்தது? ஆ, இதுக்கடுத்து வரதை நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ என்ன பாட்டு அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ஈஸியாக தெரியற ஒரு பாட்டு தான், சுட்டும் விழி சுடரி அப்படின்ற பாடல் தான். வணக்கம்.
1: தூக்கத்தில் உலக கண்டேன், வணிகம் கண்டேன் வரும்.
0: யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? அதை சொல்லவே இல்லையே.
1: என்ன
0: திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கீங்க? தூக்கத்துல தூங்கிட்டு இருந்த அப்படியே எந்திரிச்சு வந்துட்டீங்களா? தூக்கத்தில் உலர கண்டேன்றீங்களே. ஓகே ஓகே, சூப்பர். நீங்க சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத இப்ப நான் பிளே பண்றேன். கேட்டு கரெக்டா இருந்தா நீங்க உங்களுக்கு கை தட்டிக்கோங்க. ஓகே, நன்றி.

கரெக்டாக சொல்லிட்டாரு ஆனந்த். ஸோ தூக்கத்தில் உளர கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேருந்து எந்த எழுந்து வந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த பாடலாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டே இருக்கு. கஜினி படத்துலேருந்து சுட்டும் விழி சுடரே அப்படின்னு பாடல், ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீகணி இந்த பாடிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளை ஹரி ஜெயராஜுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. இணைப்பு கிடைச்ச நேயர்கள், கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க இல்லை ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் ட்ரை பண்ணி கிடைக்காம போயிருக்கலாம், பட் பரவாயில்ல, அடுத்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு வந்து கலந்துக்கோங்க. இப்போ நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு, கேடே இணைந்திருங்கள். விவித் பாரதி தமிழ்ஃபன் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
3: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
2: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
3: அதோ பாருங்க, தோட்டத்து கரைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
2: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
3: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
2: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
3: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
4: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

விபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனியமாய் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்கிறது. நான் உங்க ஆர்ஜே குழலி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்ற நிகழ்ச்சி. நேரம் 5:11 ஆயிட்டு இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு நல்ல நண்பராக இருக்க என்னென்ன குணங்கள் வேண்டும், அதுதான் இன்னைக்கான டாப்பிக்கா இருக்கு. இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஷிப், இந்த காலத்துல எந்த காலத்திலயும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது இன்னைக்கு என்கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். என்ன நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0444-295-2-0853-2-8-3-8-9-8-7-1 அப்படி நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்டுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸா பதிவிடலாம். ஓகே, இன்னைக்கு அதாவது என்ன கேரக்டர்ஸ்லாம் வேணும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி எங்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன திரைப்படத்துலேருந்து பாடல் அப்படின்னா, தலைவன் தலைவி திரைப்படத்துலேருந்து பொட்டலை முட்டாயே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை பாடினவங்க சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லாஷினி. விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில். கேட்டு மகிழ்ந்திருங்க. பாரதமிழகம் 98.3.

0: தீவன் தலைவி திரைப்படத்திற்காக சூப்பரா ஒரு பாடல்னு கேட்டாச்சு. நம்ம இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில ஒரு நல்ல நண்பரா இருக்கிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றதுதான் பேச போறோம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர்கள் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் ராஜலட்சுமி, அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் ராஜலட்சுமி மேம், சொல்லுங்க. நீ கேள்வி தெரியுமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
1: என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பகைமை பாராட்ட கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும்.
0: ஓகே,
1: ஃப்ரெண்ட் சர்க்கிளே குறைஞ்சு போயிடும் மேடம். அத
0: சோ வந்து பகைமை பாராட்டாம இருக்கணும், அது ஒரு நல்ல கேரக்டர்ன்றீங்க.
1: அவங்க பேசுவாங்க, சண்டை போட்டா கூட அவங்க ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, நாம அப்புறமா பேசலாம் அப்படி எல்லாம் இல்லாம நம்ம விட்டு கொடுத்து போயிட்டா, விட்டு கொடுத்தால் பகையே போயிடும்.
0: ஓகே, சோ விட்டு கொடுக்கறதா நீங்க சொல்ற பண்பு இல்லையா?
1: அம்மா.
0: ஓகே ராஜலட்சுமி மேம், சூப்பரா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி. வணக்கம் உத்பர தமிழகம்.
2: இனிய மாலை வணக்கம். நான் அசிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நட்புல எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது, அது உண்மையான நட்பா இருக்கணும். புயலோ மழையோ எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் உதவுற நட்பா இருக்கணும்.
0: உதவுற நட்பா இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது.
2: நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தா ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் பத்தி இன்னொருத்தர் கிட்ட பேசக்கூடாது,
0: புறம் பேசக்கூடாது இல்லையா? மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசிடணும், இப்படி இருந்தா நட்பு தொடரணும் இல்லையா? ஓகே சூப்பர் மேம்,
1: தேங்க் யூ.
0: Thank you.

0: நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேசுறதுக்கு அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், பாரதம் எஃப்எம். இனிய மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: நம்பிக்கை என்னும் அடித்தளம் மீது எழுப்பப்படும் அழகான கோபுரமே நடக்கும்.
0: ஓகே, நம்பிக்கை.

0: முக்கியம் முக்கியம் இல்லையா நட்புல? ஓகே சூப்பர் சார், தேங்க் யூ ஃபார் ஷேரிங்.
1: நம்பிக்கை இருக்கணும் மேம்.
0: ஓகே நன்றி.
1: நம்பிக்கை விட்டு கொடுக்கணும், முக்கியமா துரோகம் இருக்கக்கூடாது.
0: ஓகே நம்பிக்கை விட்டு கொடுக்கணும், துரோகம் இருக்கக்கூடாது. ஓகே சூப்பர் சார், தேங்க் யூ ஸோ மச்.
1: தேங்க் யூ.
0: ஸோ இப்போ நேர்கள்லாம் கால் பண்ணி நம்மகிட்ட வந்து என்னென்ன ஒரு கேரக்டர்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு 0449952 0853 2839 8 9 7 1 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க உபத்பாரு தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ இருக்கா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நட்பை பற்றி பேசும்பொழுது திருவள்ளுவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்றாரு. நம்ம உடம்ப விட்டு ஒரு ஆடை நழுவி போகும்போது ரெண்டு கையும் தானாக போயிட்டு அந்த ஆடையை பிடிக்கிற மாதிரி, நண்பனுக்கு ஒரு துன்பம் நேரும்பொழுது நாம் தானாக போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதே மாதிரி நம்மளோட நேயர்கள் எல்லாரும் என்னென்ன நட்புக்கு கேரக்டர்ஸாக இருக்கணும், என்னென்ன குணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னா, தக்லைஃப் திரைப்படத்திற்காக சிங்குச்சா அப்படின்ற ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. யார் பாடினதுன்னா, வைசாலி சமந்த் சக்திஜி கோபாலனோட குரல்ல, ஆதித்யா ஆர்கேயோட குரல்ல, கமல்ஹாசன் வரிகள்ல, ஏ ரஹ்மான் இசையில.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க,
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: நேரம் 5:26. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நல்ல நண்பரா இருக்கிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் ஆக்டிவா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நல்லா இருக்க சந்திரசேகர், சொல்லுங்க.
1: அதாவது ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு மூணு குவாலிட்டிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் மேம்.
0: ஓகே.
1: ஒன்னு, நம்ம தவறு செய்யும் பொழுது கரெக்டா அவங்க திருத்தணும் மேம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம செய்த தவறையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அப்படி இல்லாம நம்ம செய்யக்கூடிய தவறை சுட்டு காமிக்கணும், அது ஒரு நல்ல குவாலிட்டி. அந்த நபர்கள் தவறு சுட்டி காமிச்சாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னு. ரெண்டாவது, நமக்காக எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம நம்ம கூடிய டிராவல் பண்ணணும் மேம். பேசிக்கா ஒரு நம்பிக்கை, நான் உனக்காக இருக்கேன், நீ கவலைப்படாத, எல்லா ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம கூட டிராவல் அப்படிங்கறத பண்ணும் மேம். மூணாவது, எந்த இடத்துலயும் புதிய உறவுகள் அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அந்த நட்பா கிடைப்பாங்கல்ல, அந்த நபர் வந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு நம்மள
0: கண்டிப்பா
1: விட்டு கொடுக்க கூடாது. சோ இந்த மாதிரியான குணங்கள் கொண்டவர்களை தான் நான் யூஸ்வலா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்பேன். அது மாதிரி எனக்கு ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேம். இவங்க கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு நான் சொன்ன இந்த கிரைடீரியா செக்லிஸ்ட் வச்சுதான் அவங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக
0: வணக்கம் முருகேஷ், சொல்லுங்க.
2: நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத விட நீ எப்படி நடந்துக்கறியோ அப்படிதான் நட்பும் இருக்கும்.
0: நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் நண்பர்கிட்ட இருக்கும் இல்லையா?
2: ஆமா ஆமா, நீ என்ன நினைக்கிறியோ அவனை நல்லபடியா பாத்துக்கணும், அவனுக்கு நல்லபடியா உதவி பண்ணணும் அப்படின்னு நீ எது நினைக்கிறியோ அதைதான் உனக்கு அவன் செய்வான்.
0: சூப்பரா சொன்னீங்க. எதிர்பார்ப்பு மட்டும் அவங்க கிட்ட இருக்கூடாது, நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா?
2: நம்ம நாம தான் அவங்களுக்கு செய்ய காட்டணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன சொன்னா, ஓ பரவாயில்ல, நம்ம கிட்ட இந்த முருகேசி இவ்வளவு கேட்காம கொள்ளாம எல்லாமே செய்யறானே அப்படின்ற என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நட்பும் நீடிக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையான விஷயத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
2: நன்றிமா, நன்றி.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
3: எம்டி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர்.

0: அம்பத்தூர் மேடம்.
1: வணக்கம் ரவிச்சந்தர் சார், சொல்லுங்க
0: மேடம். புது கவிதை பதிவு பண்ணிடுறேன் மேடம். சென்றேன், விலங்குகளிடம் பழகினேன், தப்பினேன், நாடுகளில் வந்தேன், நண்பர்களிடம் பழகினேன், இன்று சிறைகளில் இருக்கிறேன். நண்பர் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் மேடம். ஒரு நல்ல நண்பன் 1000 உறவுகளுக்கு சமமா மேடம். ஒரு நல்ல நண்பன் 1000 நூலகங்களுக்கு சமம்.
1: கண்டிப்பா
0: வந்தா துடைக்கிறவன் தான் நண்பனா மேடம்.
1: கஷ்டம் வரும்பொழுது ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே சார், சூப்பர், நல்லா சொன்னீங்க, நன்றி.
0: நன்றி மேடம்,
1: நன்றி. நேர்களெல்லாம் ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ நம்ம நேர்கள் பேசினாங்க இல்லையா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கஷ்டம் வரும்பொழுது ஷேர் பண்ணிக்கணும், அதே மாதிரி நம்மளை வந்து தீய வழியில் போயிட விடக்கூடாது. அதைத்தான் இங்கே திருவள்ளுவரும் சொல்கிறாரு, அழிவினவை நீக்கி ஆரோய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் அப்படின்றாரு. நண்பன் வந்து தீய வழியில் போகும்பொழுது விட்டுடாமலும், அதே மாதிரி அந்த நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஃப்ரெண்டுன்ற ஒருத்தவர் இருக்கணும். அதுதான் அந்த நட்புக்கான இலக்கணம் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகே, ரொம்ப அருமையாக நம்ம நிகழ்ச்சியில் எல்லா நேரங்களும் வந்துகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். டிராகன் திரைப்படத்திற்காக வழித்துணையே பாடல் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது உத்பால தமிழகம் 92.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஜித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மாஞ்சே குரல்ல விக்னேஷ்வன் வரிகள லியோன் ஜேம்ஸ் இசையில வழித்துணையே பாடல் கேட்டாச்சு. நேரம் 5:34. நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் தயாரா இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து.
0: வணக்கம் ஹேமலதா மேம், நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க மேம்.
0: சொல்லுங்க.
1: நம்ம நண்பர்கள் எப்படி நம்ம இது பண்ணீங்கன்னா, அவங்க அவங்களோட விஷயத்துல ரொம்ப நம்ம அவங்களா சொல்லாம நம்ம எதுவுமே கேட்க கூடாது.
0: ஓகே, நண்பர்களா இருந்தாலும் ஒரு பவுண்டரி வேணும்.
1: அவங்களுக்கு பிடிக்காது.
0: ஓகே, சூப்பர் மேம், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
1: தேங்க் யூ மேம்.
0: தேங்க் யூ. வணக்கம் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் சார்.
2: சைதா பிள்ளை ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் ஆனந்த் சார், சொல்லுங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஓகே, என்னது சார்?
2: ஹலோ,
0: கேக்குதுங்களா?
2: நன்றி.
0: வணக்கம் உத்பார தமிழ் எஃப்எம். வணக்கம், காலர் லைன்ல இருக்காங்க, நான் பேச மாட்டாங்க. வணக்கம், கேக்குதுங்களா? ஓகே, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
3: சங்கர்.
0: சங்கர் சார், சொல்லுங்க.
3: கஷ்டங்கள் நம்ம கூட இருந்தாலும் அதை பகிர்றதுக்கு ஒரு நண்பன் வேணும்.
0: கண்டிப்பா
3: நம்மளுடைய பாரங்களை வந்து தீக்கிறது ஒரே ஒரு இது நண்பன் தான்.
0: நண்பன் தான் இல்லையா? நண்பன் நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு நண்பன் வேணும். அதை கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு அந்த குணம் இருக்கணும் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை ஹெல்ப் பண்றதுக்கும் அவரு அவங்க தான் வருவாங்க.
0: ஆமா,
3: நான் இருக்கடா உனக்கு அப்படின்ற ஒரு தைரியம் சொல்றதுக்கு ஒரு நண்பன்.
0: தோல் கொடுப்பான் தோழன் இல்லையா?
3: ஆமா, நிச்சயமா மேடம்.
0: ஓகே சார். சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஒரு ஒரு நேரம் மட்டும் எல்லா நிகழ்ச்சியிலுமே வராரு.
0: ஓகே,
3: எல்லாருமே தரீங்க, டெய்லியுமே வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க.
0: ம்,
3: ஆனா வந்து எல்லா லைவ் நிகழ்ச்சி வந்துருக்காரு.
0: புது நேயர்களுக்கு வாய்ப்பு தரணும் இல்லையா?
3: இன்னைக்கு ஒரு புற வரோம். இன்னைக்கு கால் இன்னைக்கு ஒரு மணி நிகழ்ச்சி வந்து அதோட இப்ப அவர் சொல்றதுக்காக நான் மெயினா இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு வந்து மட்டும் 4 நாள் புத்தகம் வந்துருப்பேன் ஏதாவது லைவ்ல.
0: ஓகே சார்.
3: ஆனா ரெகுலரா வந்து வராது, அவர் வந்து கொஞ்சம் கட்டுப்படுது.
0: ஓகே சார், நன்றி நன்றி. நேர்கள் எல்லாம் சூப்பரா, நல்ல குணங்கள் என்னென்ன குணங்கள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க ஃபேஸ்புக்ல நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்களும் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கமெண்ட்ஸ் போடுங்க, நம்ம கடைசி அதெல்லாம் வாசிடலாம். கடந்த நேர் சொன்ன மாதிரி புது நேர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ புது புது நேர்கள் கால் பண்ணுங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க. தொடர்ந்து விபத் பாரத் தமிழகம் கேட்டுட்டே இருங்க.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு நண்பருக்கான என்ன கேரக்டர் வேணும் தான் பேசிட்டு இருந்தோம். கடைசியா கேட்ட பாடல் என்ன பாடல் கேட்டீங்கன்னா, யூத் திரைப்படத்திலிருந்து முட்டக்கலக்கி பாடல் கேட்டீங்க. கென் கருணாஸ் குரல்ல, ஜீவ பிரகாஷ் குமார் இசையில. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு நேயர்கள் தயாரா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், அவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யாருங்கன்னு
3: பேசுறீங்க?
2: வணக்கம் பத்மாவதி மேம், சொல்லுங்க.
3: நல்லா
2: இருக்கு மேம், நல்லா இருக்கீங்களா நீங்க? ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நேயர்கள் எல்லாம் பயங்கரமா கால் பண்ணி ஒரு ஒரு சூப்பர் சூப்பர் கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் உத்பாரத தமிழகம்.
4: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள், அன்பான சொரிக்கு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
2: வணக்கம் ஆண்டனி சார், சொல்லுங்க.
4: சரி சார், கண்டிப்பா சரி, ஒரு நல்ல நண்பரா இருக்கணும்னா வெளிப்படையான சொற்கள் இருக்கணும், ஒளிவு முறையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம குடும்பத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் கண்டிப்பா.
2: தெரிஞ்ச
4: நண்பரா இருந்தா நல்லா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அறிமுகப்படுத்த வச்சோம்னா துரோதி வருஷம் முழுக்க அந்த நண்பர் வந்து நிலைத்திருப்பார், நம்மளும் நல்லா நிலைத்திருப்போம். ஒளிவு முறையாத வாழ்க்கை, ஏதாவது ஓபன் ஓபன் டைப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க.
2: ஆமா, நம்ம மூலம் இல்லாம

0: ஃபேமிலி மூலமாவும் டச் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு தொடர்புல இருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா ஃபேமிலிக்கு நீங்க சொன்னாப்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை அத்தனை பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சோம்னா அந்த நட்பு துரோதியர் வருஷம் முழுக்க நீடிக்கும். அது ஒரு ஒரு ஒழுக்க ஒரு பண்பற்ற நட்பு பண்பற்றதா இருக்கும், ஒரு நீடித்து இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: ஓகே, தேங்க்யூ சார். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதை வரிசையாக பார்த்துடலாம். தில்லை சீனிவாசன் வந்து புறங்கூறாமை அது அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா மேம் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் நாலு சூப்பர் போட்டிருக்காங்க. மதுரை ஸோ சண்முக சுந்தரம் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னா உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிகழ்ச்சியில் நம்மகிட்ட பேசுறதுக்கு ஒரு நேரம் சைடில் வந்தாச்சு, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் பரதமிழகம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க? வணக்கம் சார்,
2: சொல்லுங்க. போட்டி போடாம இருக்க கூடாதுங்க. நம்பர்களை வந்து அதிகமா நம்பவும் கூடாதுங்க.
0: அப்படியே எடுத்தோட நம்பிடவும் கூடாது இல்லையா?
2: ஆமாங்க. உடனே காலவாகி நான் அதை பண்றேன் இதை பண்றேன் உன்னை வச்சு
0: நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறப்பையும் பாத்து தேர்ந்தெடுக்கணும் இல்லையா?
2: ஆமாங்க.
0: சூப்பர் சார், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. கலர் ரொம்ப அருமையாக வந்து நண்பர்கள் சூஸ் பண்ணுறப்பையும் பார்த்து சூஸ் பண்ணணும், டக்கு டக்குன்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம் அவங்க கிட்ட. வணக்கம் பாரதம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யாருங்கன்னு பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் முத்துரம்பட்டி தாலுகா பஸ்காரம்பட்டி இருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க.
3: நண்பர் வந்து பொய் சொல்லக்கூடாது, நம்மளும் பொய் சொல்லக்கூடாது, அவரும் பொய் சொல்லக்கூடாது மேடம்.
0: ஆமா, ரெண்டு பேருமே பரஸ்பரமா பொய் சொல்லக்கூடாது.
3: ஆமா, பொய் சொன்னாத்தான் அது வந்து கசப்பாயிரும்.
0: ஆமா, அப்புறம்
3: அதனால ரெண்டு பேரும் பொய் பேசாம இருந்தா ரெண்டு நாள் நீடிக்கும் மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி
3: மேடம். இந்த இவரு அரகோண கலான்றது இன்னொரு இவரு ரெண்டு நாள் பேரு ஓயாம எல்லா நிகழ்ச்சிக்கும் வராங்களே மேடம்.
0: ஓகே சார், அதாவது புது நேயர்களுக்கு வாய்ப்பு தர சொல்றீங்க.
3: ஓகே
0: சார், நன்றி நன்றி
3: நன்றி மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நேர்கள் வந்து எல்லாரும் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் சொல்லும்போது சைடில் வந்து புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புது நேர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணணும். நம்பர் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், 0944-0952-0853-2838-9871. இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி எங்கள் கிட்ட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம கிட்ட தொடர்ந்து பேசுகிறதுக்கு நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். நேரம் 5:47 வரப்போற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா ஐயோ காதலை அப்படின்னு ஒரு பாட்டு தான் வரும்போது. என்ன திரைப்படத்துல இருந்தா வித் லவ் திரைப்படத்துல இருந்து விஜய் நாராயண் ஷான் ராடன் குரல்ல மோகன் ராஜன் வரிகள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. அது பாரத தமிழகம் 102.3.

0: கோந்தடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நல்ல நண்பருக்கு என்னென்ன பண்புகள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் பாரதமிழகம். வணக்கம் வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? கணபதி சார் சொல்லுங்க. ஓகே, டிரான்ஸ்பரன்சி முக்கியம், ஒளிவு மறைவு இருக்க கூடாது. சூப்பர். அப்புறம்
1: சக்சஸ்ல இருக்கும்போது அவங்க கேட்காம நம்ம ஒரு பண்ணலாம்.
0: நல்ல பண்பு. அப்புறம் அதையும் பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் நான் பேசுறேன் பேசுறோம். வணக்கம் ராஜசேகர் சொல்லுங்க.
2: நன்றி.
0: வணக்கம் தமிழகம்.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார் சொல்லுங்க.
3: வணக்கம் மேம்.
0: இப்பதானே நீங்க பேசுறீங்க இல்லையா?
3: இப்போ ஜஸ்ட் பேசுறேன் மேம். கொஞ்சம் முன்னாடி
0: சொல்லுங்க சார்.
3: ப்ரோ நான் நல்லா சூப்பரா கொடுக்குறீங்க மேம்.
0: நன்றி சார்.
3: இப்பலாம் வந்து மொபைல பாக்குறதுக்கு டிவி பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்ட் போறது இல்ல.
0: படிக்கிறதுக்கான நேரம் நம்மளுக்கு வந்தாச்சு. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் வந்து என்ன சொல்லிருக்காங்க, நம்ம எவ்வளவு

பெரிய உயரத்தில் இருந்தால் நல்ல நண்பர்கள் நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது, நன்றி மறவாமை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சோமசுந்தர பிரபு வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. நல்ல நண்பனுக்கான அடையாளம் வந்து ஒளிவு மறைவின்றி இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ் முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அமைச்சிருக்காரு, நிறைய டீ பிஸ்கெட்ஸ்லாம் போட்டு. ஓகே, ஸோ தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சோழகி ரீஜா மனோகரன் வந்து ஒரு நல்ல நண்பராக இருக்கிறதுக்கு என்னென்ன குணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அமைதியான நடத்தை விட்டு கொடுத்து போகணும், அதே மாதிரி நல்ல செயல் செய்யணும், பாதுகாப்பை ரகசியம் பாதுகாக்கணும், உதவி மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் குழம்பங்குண்டாலிருந்து ஒரு நல்ல நண்பராக இருக்கிறதுக்கு முதல்ல தேவை மற்றவங்க இடத்துல மரியாதையுடனும் பணியுடனும் நடந்து கொள்ளணும், அடுத்தது நாணயத்துடன் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

ரகசியம் பாதுகாக்கணும், உதவி மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் குடும்பங்குண்டால இருந்து ஒரு நல்ல நண்பராக இருக்கிறதுக்கு முதல்ல தேவை மற்றவங்க இடத்துல மரியாதையுடனும் பணியுடனும் நடந்து கொள்ளணும், அடுத்தது நாணயத்துடன் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரதிபலன் பார்க்காம உதவி செய்யணும், இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க நல்ல நண்பராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரம் வந்து பதில் சொல்லலை, ஆனால் வந்து ஒரு ஸ்டிக் ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருக்காரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டு, சூப்பர். அடுத்ததாக வந்து கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நண்பனிடம் குற்றம் காணின் திருத்தி உதவும் குணம் வேண்டும், குற்றம் பண்ணும்போது திருத்திட்டு அப்புறம் உதவுற குணமும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து நீங்கள் மாலை வணக்கம், முதல்ல பொறுமை அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாபு முல்லக்காடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நண்பனுக்கு நண்பன் உண்மையாக இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலில் அகமத் கலில் அகமது அதாவது பொன்னேரியிலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பர்வதவர்த்தனையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வந்திருக்கான ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா ரெட்ரோ திரைப்படத்திற்காக கனிமா பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை வந்து சந்தோஷ் ஆனந்த் எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது உத்பாரி தமிழ் 92.3.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல் பாபநாசம் சிவன் வரிகளில், பாபநாசம் சிவன் இசையில். கேட்டணிந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

கேட்டு முடிச்ச பாடல் பக்த மார்க்கண்டையா திரைப்படத்திலிருந்து வீணாகையா பி லீலா இணைந்து பாடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 6:08 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: வெண்ணை கமலத்திலே
1: மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சோம். பி சுஷீலா பாடிய பாடல் கே வி மகாதேவன். இசையில் 6:15 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். கேட்டு நினைந்திருக்கீங்க வித் பாரதி, தமிழகம் 102.3.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கேட்டு முடித்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து அம்பிலி பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகள், ஜி தேவராஜன் இசையில.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆறு மணி 26 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். வைரமுத்து வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
2: பெண்கள் பாதுகாப்பான சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
1: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்று வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை, தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கல்லோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு

3% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வின்னர் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடின பாடல் பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் சம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

விசில் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நட்பே நட்பே அப்படின்ற பாடல், சிலம்பரசன், டி இமான், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். பழனி பாரதி வரிகளில் டி இமான் இசையில். 6:53 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தித்திக்குதே படத்திலிருந்து சுஜாதா பாடின பாடல், வைரமுத்து வரிகளில், வித்யாசாகருடைய இசையில.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரையிசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள். வாங்களேன் நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா
1: சார். நான் வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி, வழக்கறிஞர் பி தண்டபாணி, விஜுவலி சேலஞ்ச் அட்வொகேட், சைதாப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரிச்சயம் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நான் ரொம்ப பரிச்சயம் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
0: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இருந்தாலும் இந்த வானொலியோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு.
1: அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட டிராமாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே. முதல் முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசுல, என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
1: சார் நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்போ வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ பழசு இருந்தது, அதை எங்க பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதுல வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம், சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகா செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகள்ல ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனா பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ரொம்ப வேகமா படிப்பார், நிறைய செய்திகள் இருக்கும் அதுல. பத்மநாபன் சாரோட, செல்வராஜ், அவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்னு நான் சொல்லணும் சார்,
0: சொல்லுங்க.
1: துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட டிராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுருக்கேன். ஆனா இப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
0: இல்ல, ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் சொல்றீங்க, எங்களுக்கே ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்கலாம் போல. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்க வந்து பணி புரிஞ்சாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்க.
1: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்கெல்லாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம், பக்தி பாட்டெல்லாம் தான் நிறைய கேட்போம்.
0: பேசிட்டு இருக்கும் போது நீங்க அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்க ரொம்ப விரும்பி, அதுல இருக்கும் நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதுல வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி, வானொலி அண்ணா, அதுல கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
0: அப்போ நீங்க விவரம் தெரிஞ்சு, நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது தெரியுது உங்க குடும்பமே வந்து வானொலியோடு.
1: ஆமா, வானொலியா
0: வாழ்ந்துட்டு.
1: அப்புறமா தொலைக்காட்சி வந்திருந்து தொலைக்காட்சி செய்திகள் தான் கவுன்சில். ஆனா வானொலி செய்தியும் நான் கேட்டுட்டு இருப்பேன், காலையில கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலா வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். அதுல ரொம்ப நல்லா இருக்கும் சார் வானொலி செய்தி. அப்பெல்லாம் ரொம்ப விவரமா நிறைய, பத்மநாபன் சார் எல்லாம் ரொம்ப விவரமா படிப்பாரு, செய்தி நிறைய செய்திகள் இருக்கும்.
0: கண்டிப்பா. இப்ப வானொலி வந்து உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: கண்டிப்பா.
0: நீங்க வந்து வானொலி கேட்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி, இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாதுன்னா, வானொலியில எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
1: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க, இந்த 20 அம்ச திட்டம் பத்தி, அது ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இருந்த புகையும் பொரியும், நிறைய 20 நிமிஷம் 30 நிமிஷம் சித்திரம் எல்லாம் போடுவாங்க.
0: உங்களுடைய பள்ளி பருவம் பத்தி சொல்லுங்க.
1: பள்ளி பருவத்துல வந்து நான் முக்கியமா என்ன சொல்லணும்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும் போது அவங்க அதுல கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு, நான் ரொம்ப அவ்வளவா கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாம தண்ணியில தாமரை போல அப்படி இருந்துருவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாம். ஆனா அவங்க எல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நவ் ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறதுனா, இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கெல்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம், மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, வாரம் வார இதழ், அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களோட படம் பாடியோர் பெயர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு,

0: நேரம் 7 மணி. இனி தொடர்வது
1: ஹலோ வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய இணைவது நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.

0: ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சடித்தாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
1: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
0: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்திரத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 அந்த 7:30 திரைக்காலத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலேருந்து அஞ்சல் பண்ணுவாங்க நாடகம், சூரியகாந்திலாம் நல்லாவே இருக்கும் அதெல்லாம்.
1: கண்டிப்பாங்க. இப்போது வானொலி கேட்கும்போது நமக்கு தோணும், இத்தனை வருஷம் நம்ம வானொலி கேட்டுட்டோம், அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் வானொலிக்கிட்ட இருந்து. நம்ம கட்டுறதும் பெற்றதும்னு சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த மாதிரி. நீங்கள் கட்டுறது என்ன, பெற்றது என்ன வானொலிகிட்ட இருந்து?
0: வானொலியில் கட்டுறது நிறைய இருக்குது சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில் நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றத நாங்கள் உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 வரைக்கும் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை இப்போது. கற்றதெல்லாம் நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள், அதெல்லாம் நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் அது ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி இருந்தால் கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது, எப்போவுமே மக்கள் அது உணர்வாங்க.
1: இப்போ எவ்வளவு குரல் நீங்க வானொலியில பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்க மனசை தொட்டிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யார சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
0: அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச அறிவிப்பாளர் வந்து கூத்துபிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸ்ல வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லையும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், அது மேற்கத்திய இசை கூட நிறைய கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல போனியாம், அந்த மாதிரி டெய்லர், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போது நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லாரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகமூட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு.
1: ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, இந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க, எங்க எங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையும் ஆச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியா நம்ம ஆகாஷ்வாணி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதல ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணும்,
0: என்னைய
1: பொழுது போக்கிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துட்டு.
0: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லயும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லயும் அது ரேடியோ தான்.
1: அதனாலதான் இப்ப இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்கு, அதுல வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பாத்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக.
0: நான் வரவேற்கிறேன் சார்.
1: பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை வானொலி கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்கும் போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா. இன்னமும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில படுத்துட்டு நைட் ஒரு 10 மேல ஒரு சவுண்ட கம்மியா வச்சுக்கிட்டு
0: வானொலி
1: அவங்களுடைய பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
0: அது கேட்டுட்டு இருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
1: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலயோ தனியா ஒரு
0: நாங்க அப்போல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போதான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு. அப்போ வந்து எங்கள் சித்தப்பா எல்லாம் எல்லாருமே ஒன்னா இருக்கும் போது மொட்டை மாடி கூட்டிட்டு போயிடுவாரு, ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துட்டு போயிடுவோம்
1: குடும்பத்தோட.
0: ஆமா, ஒரு சில பேர் கீழே படுத்துருவாங்க, ஒரு சில பேர் நாங்கெல்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேல பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில சென்னை 1 இந்த 10 விரும்பி கேட்ட பழைய பாடல்கள் எல்லாம் போடுவாங்க, அது போட்டு விட்டுருவாங்க, நாங்கள் கேட்டே இருப்போம். 11 நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னன்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும் போது இப்போ புயல் வரும், ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் பெரியமா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்னைக்கு இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்னைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால வானொலிக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்கு சார்.
1: இப்போ கேட்ட மாதிரி இப்ப அமைதியா

0: சவுண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா, ஒரு மொட்டை மாடியில். அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்போ நீங்க அதிகம் முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துல என்ன பாடல வந்து நீங்க அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
1: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால் நான், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
0: பாடுவீங்களா?
1: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது சார்.
0: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்.
1: பாட்டா?

0: எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: இப்போ நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
0: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்காவாசி கேட்பேன். 8:30 மாடிக்கு ரூம் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லாக 9:30 வரைக்கும் கேட்டுடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 மணிக்கு ஆன எழுந்த உடனே வானொலி சுவிட்ச் ஆன் பண்ணிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாதரம், நாகஸ்வரம், அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம் தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுறது 7:25, அப்புறம் என் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம். எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல், அதை தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் அது என்றைக்குமே அது ஆர்கைவ்ஸில் இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள் எம் கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கெல்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார், இப்போது இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்கள் போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள்லாம் வானொலி களஞ்சியத்துலேருந்து எடுத்து போடணும்.
1: கண்டிப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துறேன் உங்களுக்கு. வானொலியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்ல நம்ம கர்நாடக இசை, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு முதல் நாடகம்,
1: நாடகம் தான்.
0: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
1: ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒண்ணுதான் சொல்லணும்.
0: ஒண்ணுதான் சொல்லணுமா?
1: நாடகம் தான். அப்போ உங்களுக்கு
0: நாடகம் தான் முதல். நாடகங்கள், சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கேள்விங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்க.
0: வானொலியில் உதாரணமாக மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
1: நன்றிங்க, இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு இணைந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
0: நன்றி சார் உங்களோட உரையாடுறதுக்கு.
1: நன்றிங்க சார். நேர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகாக நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாகவே சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்குச் சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000-க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் கால

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிராவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 25 கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்காணும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வேல் படத்திலிருந்து ஹரிச்சரன் சுசித்ரா இணைந்து பாடின பாடல். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும்

0: மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவா கழிவுகளை தீயிட்டு கொளுத்தும் பழக்கம் நம் ஆட்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு. எதையும் தீ வச்சு எரிக்கிறதுனால நமது சூழல்ல வெப்பநிலை அதிகரிக்கும். இன்னொன்னு, தீ வச்சு எரிப்பதால் அந்த பூமியில வெப்பம் அதிகரித்து அதில் வாழும் உயிரினங்கள் இறந்து போகும். அப்புறம் அந்த புகை மூட்டம் காரணமா சூழல் சீர்கேடும் ஏற்படும். என்னதான் செய்யறது? இந்த மாதிரி கழிவுகளை மக்க வச்சு இயற்கை எருவாக மாற்றி நிலத்துக்கு இடலாம். மக்க வைத்து மண்புழுக்களுக்கு இயற்கையான அருமையான உணவா கொடுத்து அவையிடும் கழிவுகள் மண்புழு கம்போஸ்ட் நமது நிலங்களுக்கு இயற்கை எரு. இப்படி ஒரு மாற்றம் செய்து கம்போஸ்ட் தயாரித்து இன்றைய இயற்கை எரு தேவையை பூர்த்தி செய்யலாம். ஒரு கிலோ 10 ரூபாய்னு விற்பனை செய்து காசும் பார்க்கலாம். எந்த இயற்கை கழிவுகள் பண்ணை கழிவுகளா இருந்தாலும் அவற்றை மக்க வைக்க தொழில்நுட்பம் வந்துருச்சு. டீகம்போசஸ் அப்படின்னு நுண்ணுயிர் கலவைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிகண்டன் ஐயா, வாய்ப்பிற்கு பயன்படுத்தி கழிவுலேருந்து காசு பார்க்க முயற்சிக்கணும். நம்ம ஆட்கள் இப்போ முடிச்சுக்கிட்டாங்க. பண்ணை கழிவுகளை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தோப்புகளில் தீயிட்டு கொளுத்துறதுனால தேனீக்கள் மட்டுமின்றி மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியும் மற்ற பூச்சிகளும் தோப்புலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று விடுகின்றன, அல்லது அந்த தீயில் மாட்டி இறந்து போகின்றன. தென்னந்தோப்புல தீயிட்டு கொளுத்தும் போது மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டு 50% விளைச்சல் குறையும். இயற்கையா நடைபெற வேண்டியவை அப்பப்ப அப்படியே நடந்தால் நல்லது. நடைபெறலன்னா நாம செயற்கையா நடைபெற வைப்பது காலத்தின் கட்டாயமா இருந்தாலும் தானா பழம் பழுத்தா நல்லது. தடிகொண்டு அடித்து பழுக்க வச்சா நல்லா இருக்குமா? சிந்திக்கணும். அதே போல விவசாய அன்பர்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை இயற்கை செயற்கை உரங்கள் வழியா கொடுக்கறாங்க. அந்த உரங்கள் நுண்ணுயிர்களின் உதவியோடு பயிர்களின் வேர்களை சென்றடைகின்றன. இப்போ தோப்புகள்ல நிலங்கள்ல பண்ணை கழிவுகளை எரிக்கும் போது இந்த நுண்ணுயிர்களும் இறந்து போகின்றன. அப்போ நாம இடும் உரங்கள்ல இருக்கும் சத்துக்கள் பயிர்களை சென்றடையாது இல்லையா? இது போன்ற மாற்றங்கள்லாம் நடைபெறும் போது மண்ணில் இருக்கும் உயிர்கள் இறக்கின்றன. மண் உயிரற்ற ஒரு பொருளா மாறுது. மணிகண்டனையா, தீயின் வேகம் நிலத்தில் உள்ள பயிர்கள் அவற்றின் இலைகள் வேர்கள் போன்ற பாகங்களை செயலிழக்க செய்கின்றன. மீண்டும் இவை புதுப்பித்துக் கொள்ள நாளாகும். இதனால பயிர் விளைச்சலும் பாதிக்கப்படும். நமது நிலத்தில் வைக்கும் தீ அண்டை நிலத்தாரையும் பாதிக்கும். இப்படி ஒரே ஒரு செயல்னால பல பாதிப்புகள் தீமைகள் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்திருப்போருக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளோருக்கும் உண்டாகுது. அதனால தென்னந்தோப்புல விழும் மட்டை ஓலை போன்ற கழிவுகளை இனியும் எரிக்காமல் அவற்றை தூள் தூளாக்கி, இதுக்கெல்லாம் கூட இப்போ கருவிகள் வந்துருச்சு, தூள் தூளாக்கி மக்க வச்சு எருவாக்குவோம். நமது சூழல் நல்லபடியா இருக்க நம்மாலான நற்பணிகளை செய்வோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:34 கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் உன்னாலே புன்னாலே திரைப்படத்திலிருந்து கிரிஷ் அருண் இணைந்து பாடிய பாடல். பா விஜய் வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

கேட்டு முடித்த பாடல் தொட்டால் பூ மலரும் படத்திலிருந்து ஹரிச்சரன் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடின பாடல் வாலி வரிகளை யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. 7:47 கடந்து போயிட்டே இருக்கு. சக்கரகட்டி படத்திலிருந்து மதுஸ்ரீ, ஏ ஆர் ரஹ்மான், ஹென்றி சேர்ந்து பாடின பாடல் வாலி வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத போகாதன்னுட்டு இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன்
1: தெரிஞ்சுக்கோ.
0: அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
1: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

0: நேரம் இரவு 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா,

அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3வது தனிமை, 4வது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ

0: இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க, இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லோருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: 7:59 கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 2:00 செம்ம ஜாலியாக போச்சு. இதே போல் இன்னொரு ஜாலியான நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து டாடா பாய் பாய் சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். ஸோ கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது.

மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ சியானை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினால்.
1: வணக்கம் இனிய வணக்கம், நான் உங்க ஆர்ஜே குழலி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. ஆமா, ஆர்ஜே கௌதம் முடிச்சு ஆர்ஜே குழலி வந்தாச்சு, நீ கோரினால் நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம நீ கோரினால் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் வந்து தொலைந்து போன பிடித்த பொருள் எது அப்படின்றதான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. முதல்ல நம்ம கிட்ட சில பொருள் இருந்திருக்கும், அந்த பொருள் வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தினாலோ ஏதாச்சும் நடந்து தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்ல உடஞ்சு போயிருக்கலாம். நமக்கு ரொம்ப பிடித்தமான பொருளா இருக்கும் அது. இந்த பொருள் எனக்கு திருப்பி வந்தா பரவாயில்ல, திருப்பி எனக்கு இந்த பொருள் பழைய மாதிரி கிடைச்சா பரவாயில்லன்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு பொருள் இருக்கும். எனக்கு இருக்கு,

0: உங்களுக்கும் இருக்குன்னு நம்புறேன். அப்படி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0442952 0853 2838 9871 0944-2952-5853 2838-9871 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க வித்பாரு தமிழ்ஃபன் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருவோம். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் டக் டக் டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம் அபுத்பாய் தமிழகம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டான்ஸ் அண்ட் டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் போஜராஜன் சார், சொல்லுங்க.
1: சொல்லுங்க. நான் உடனே வரட்டமா? எதுவே கேட்கறேன்.
0: ஓ, கேள்வி சொல்லிடவா?
1: நம்ம
0: எல்லார்கிட்டக்கும் நம்மளுக்கு பிடித்தமான ஒரு பொருள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொருள் தொலைந்து போயிருக்கலாம், இல்ல உடைந்து போயிருக்கலாம். எனக்கு அந்த பொருள் திருப்பி கிடைச்சா, பழைய மாதிரி அந்த பொருள் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி என்ன பொருள் இருக்கா உங்களுக்கு?
1: ஐயோ, அதையா கேக்குறீங்க? நான் வந்து ஒரு குளிப்பு, அந்த ஃபேன் தண்ணி ஊத்தி ஃபேன் போட்டு குளிச்சா வரல, அந்த ஃபேன்
0: ஏர் கூலர்.
1: ஏர் கூலர் அது வந்து போன வருஷம் பாதுகாப்பா வச்சு இல்லாம பேத்திங்க ரெண்டும் வந்து அது ஏறி உட்கார்ந்து
0: போட்டுருச்சு.
1: அதனால மனசு உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது என் பொண்ணுடா போச்சு, அந்த அடைப்பா இருக்கு சொல்லிட்டு கயலங்கால போயிடுச்சு. இப்ப இந்த வெயிலுக்கு நான்
0: கஷ்டப்படுறோம்.
1: அது நினைக்கும் போது வேதனையாக கிட்டவும் முடியல.
0: சோ உங்களுக்கு வந்து அந்த ஏர் கூலர் திரும்பி வந்தா தேவலன்னு தோணுது இல்லையா?
1: ஆமாமா ஆமாமா, ஏர் கூலர் தான் பெரிய சந்தோஷம் எனக்கு.
0: ஓகே சார், சூப்பர். நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
1: நன்றிம்மா நன்றிம்மா.
0: வணக்கம் உத்பாரத் தமிழகம். வணக்கம் கலவம், சொல்லுங்க.
2: என்ன
0: கிடைச்சா நல்லா இருக்கும் தோணுதுல?
2: வாழ்த்துக்கள்,
0: நன்றி. இன்னொரு நேர்கிட்டயும் பேச நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
3: அதாவது மேம், என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக ஒரு புக் அப்படிங்கறது கிஃப்டா கொடுத்துட்டு இருந்தாங்க மேம்.
0: ஓகே.
3: அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாவல். அத வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கரெக்டா தான் என் பேக்குள்ள வச்சேன். ஆனா அது எங்கேயோ என்னால கண்டுபிடிக்க முடியல மேம். அந்த புக் அப்படிங்கறது அப்படியே தொலைஞ்சு போச்சு.
0: ஓகே, இன்னைக்கு கிடைச்சா தேவல இல்ல?
3: ஆமா, என் ஃப்ரெண்ட் கேட்டா மேம், என்ன சந்திரசேகர் நான் கொடுத்த புக் படிச்சியா, எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படின்ட்டு. அவங்க கிட்ட படிச்சேன்டா, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி
0: சொல்லிட்டீங்க.
3: தொலைச்சிட்டேன் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவான், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உணர்வு பூர்வமா இதாயிடுவான் நீனு. பட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட கொஞ்சம் வருத்தமாதான். நானும் நிறைய இடங்களை தேடி பார்த்தேன், என்னுடைய ஷெல்ஃப், என்னுடைய பீரோ எல்லாமே, அது எங்கதான் தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால கிடைக்கல. பட் என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது கிடைச்சிடும் அப்படின்ட்டு நான் நம்புறேன்.
0: ஓகே,
3: விஷயம் அப்படிங்கறது என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியல.
0: சூப்பர், நம்பிக்கைதான் முக்கியம். கிடைச்சிடும் நினைச்சிட்டு அப்படி நாங்க வந்து போயிடலாம். ஓகே சூப்பர், தேங்க்யூ
3: தேங்க்யூ மேம், பை பை.
0: நீங்களும் கால் பண்ணி சொல்றதுக்கு நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியும். 0944-2952-5853 2838-9871 நம்ம அப்படியே சைட்ல ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாடல்? படையப்பா திரைப்படத்துல இருந்து என் பேரு படையப்பான்னு வரபோது யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் கம்மியா இருக்கோ அதை கேட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் ஏத்துக்கலாம் வந்து.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்து வரிகள் ஏறமான். இசையில படையப்பா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டாச்சு, உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிபாருன்னு சொல்றப்ப நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கும் நம்புறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து தொலைந்து போன பிடித்த பொருள் எதுன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் தமிழகம்.
1: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எங்க பாத்தீங்கன்னா பூட்டுதான் பாவி காணாம போச்சு. அந்த பூட்டு டைப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூட்டு ரெண்டு சாவி போட்டு திறந்தாதான் திறக்கும்.
0: ஓ, அவ்வளவு பக்காவான லாக்கோ?
1: ஆமா, ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு சாவி போடணும், லெப்ட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு சாவி போடணும். மேல இருக்க அந்த டாப் மாதிரி எடுத்து வெளியில வர சங்கிலியோட பண்ணி வச்சிருக்கோம், மேல அது போட்டாதான் பூட்டுற மாதிரியே வரும். ஆனா பூட்டிருக்கு அதை சாதி திறந்தாதான் இன்னைக்கு வரையும்
0: கிடைக்கல.
1: அது கடையில போய் கேட்டேன், இல்ல சார் போட முடியாது சார், அது ஒரிஜினல் சாதி இருந்தாதான் திறக்கும், இந்த டூப்ளிகேட் எல்லாம் போட முடியாது.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷம், சாவி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் உத்பர தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம் குழந்தை மேடம். சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆனார் மேடம், வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, ஆல்வின் வாட்ச்.
0: ஓகே,
2: அது வந்து யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க, அது கரெக்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம், மனசு திருப்தியா இருக்கும். அப்பாவும் இல்ல இறந்துட்டாரு, ஞாபகமா இருக்கும்.
0: அப்பா கொடுத்த அந்த வாட்ச் தான் இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங்.
2: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம் உத்பர தமிழகம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநந்தி ஊர் கணபதிங்க.
0: கணபதி சார், சொல்லுங்க.
3: என் வீட்டுல இருக்கிற பொருள் தாங்க, நான் வங்காயம் வெட்ட கட்டி 20 வருஷம் மேல வச்சிருந்தேன் ஒரு கட்டி.
0: ஓகே,
3: நல்ல ஸ்பூன் வச்சிருந்தேன், நல்ல சரியான நல்ல ஸ்பூனு, அப்பவே நல்ல வெயிட்டா இருக்கும். அந்த ஸ்பூனை காணும், தண்ணி குடிய சொம்பு
0: வச்சிருந்தேன்.
3: பேச்சுலரு திடீர் திடீர்னு ஒவ்வொரு பொருள் காணாது போயிடும்
0: போயிடுது. அதுதான் உங்களுக்கு வருத்தமா இருக்கு இல்லையா?
3: வருத்தமா இருக்கு, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளா வாங்கி சேர்த்து
0: வைப்பேன்.
3: சில்லறை பொருள் காணாத பொருள் தான் மனசு எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு,
0: கஷ்டமா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நன்றி
3: நன்றி நன்றிங்க.
0: நம்ம இன்னைக்கு வந்து தொலைந்து போன பிடித்த பொருள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சதா இருந்திருக்கும், யாராவது கொடுத்துருப்பாங்க, எங்கேயாச்சும் வாங்கியிருப்போம், அந்த பொருள் வந்து தொலைஞ்சு போனது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பொருள் என்ன, தொலைஞ்சு போயிருக்கலாம் இல்லை உடஞ்சு போயிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நம்மள்ட்ட இல்லாமல் போறது தான், அந்த பொருள் என்னன்றதான் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம் தமிழகம்.
4: சகோதரி இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பாட்டும் சூப்பரா வைக்கிறீங்க.
0: நன்றி, சொல்லுங்க.
4: எங்களுக்கு தொலைஞ்சு போனது மேடம், ஒரு 2 மாசம் போது தான் கிடைச்சது, ஒரு 6 மாசம் ஆகி போச்சு. வீட்டு போர்ல இருக்கு மேடம்.
0: ஓகே,
4: சாவி அதான் எதுவும் இல்ல, வீட்டு சாவி ஒண்ணு இருக்கு, ஒண்ணு காணாது போயிடுச்சு. தேடி தேடி தேடி வீட்டுல தேடி பாத்துட்டு
0: நன்றி. நேர்களெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு பாடல் மட்டும் ஒன்று கேட்டு வந்துடும் சைடில். என்ன பாடல் அப்படின்னா, தூள் திரைப்படத்திலிருந்து குண்டு குண்டு அப்படின்ற பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டை பாடினவங்க கே கே மற்றும் சுனித் சௌஹான். அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து

0: இருந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: நீ குரல் நல்ல விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:27. இன்னைக்கு நம்ம வந்து தொலைந்து போன பிடித்த பொருள் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் உத்பார தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன்.
0: வணக்கம் பார்த்திபன் சார், சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கு. நலமா இருக்கீங்களா? நீங்க
1: லைனே தான் கிடைக்க மாட்டேன் மேடம், ரொம்ப பிஸி. பட்டன் போன் டைஸ் பண்றேன்.
0: ஓகே,
1: உங்ககிட்ட பேசுறோம்ட்டு ஒரு ஆசை மேடம்.
0: இதோ கிடைச்சிருச்சு, சொல்லுங்க.
1: அதாவது மூணு விஷயம் மேடம். ஒண்ணு வந்து கண்ணாடி, கண்ணு கொஞ்சம் கம்மி, இருந்தாலும் கண்ணாடி போட்டுப்பேன். அது ரூம் தொலைஞ்சு போயிடுச்சு. ஃப்ரெண்டுங்களோட போன குளிக்கும் போது ஏரியில மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஞாபகமா இருக்கும் கண்ணாடி, மறக்க முடியாது. திட்டிட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி போனும் ரேடியோவோ ரிப்பேர் ஆயிடுச்சு.
0: இன்னொரு
1: ரேடியோ வாங்கி கொடுத்தாங்க வீட்டுல இருக்கும். அது மாதிரி போனும் அது மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு. போனும் ஒண்ணு பேசுறேன் உங்ககிட்ட மேடம்.
0: மூணு விஷயம் மேடம். சோ இந்த மூணு விஷயம் தான் நீங்க தொலைஞ்சு போனது உடஞ்சு போனது இன்னைக்கு கிடைச்ச நல்லா இருக்கும். ஓகே ஓகே பாத்தீபன் சார், ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ மேடம்.
0: வணக்கம் உத்பார தமிழகம்.
2: இனி இரவு வணக்கம், மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
0: இனி இரவு வணக்கம் தாமரைக்கண்ணி மேம், சொல்லுங்க.
2: அதாவது என்னன்னா, என்னோட சகோதரி வந்து நல்லா அழகா வரைவாங்க. நான் கொஞ்சம் நல்லா கவிதை இதெல்லாம் எழுதுவேன். நாங்க ஒவ்வொரு வருடமும் தீபாவளி மலர்னு ஒண்ணு செய்வோம். எல்லாமே, ஆமா எல்லாமே எங்க கைவண்ணம் தான். அந்த செய்யும்போது யாரும் படிக்கிறதுக்கு வாங்கிட்டு போனாங்க. ஆனா அது கிடைக்கவே இல்லை மேடம். ஒரு புக்கு, மூணு புக்கு
0: கையால பண்ணதை வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கல அவங்க கிட்ட.
2: எப்படி தீபாவளி மரலோ அதே மாதிரியே அதுல கதை, கவிதை, புதிர்கள் எல்லாமே அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருந்தோம்.
0: இதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்க அப்படிதானே?
2: ஆமா மேடம், என்னோட சகோதரி ரொம்ப அழகா வரைவாங்க. வரையறது, எழுதுறது, நான் கதை கவிதை எல்லாம் எழுதி கொடுப்போம். அது எப்படி சொல்றது, அப்படியே புக் மாதிரியே இருக்கும். ஆனா எல்லாம் எங்க கை வண்ணம், பிரிண்டோ எதுவுமே கிடையாது. அழகா அத படிக்க வாங்கிட்டு போனாங்க. அது குடுக்கவே இல்ல மேடம்,
0: குடுக்கல. சரி விடுங்க, அடுத்த தீபாவளி வருதுல.
2: அது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா அவ்வளவு உழைப்பு, அந்த வங்கிகள் தீட்டுறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். அந்த கதைக்கேத்த மாதிரி இது எல்லாமே, அதனால அது ஒரு ரொம்ப இதுவா இருக்கு. இந்த தலைப்பு எங்களுக்கு அது சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நன்றி மேடம்.
0: ஓகே சூப்பர் மேம், தேங்க்யூ. வணக்கம் பாரதி தமிழகம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்க.
3: நான் தொலைச்ச பொருள் எதுன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா கோயிலுக்கு இந்த சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு சின்ன விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சின்ன சின்ன விநாயகர் சிலைனா அது ஒரு காயின் சைஸ் தான் இருக்கும். அவ்வளவு குட்டி மினியேச்சர் மாதிரி இருக்கும். அது ஒரு ஒரு 5வது படிக்கும் போது அப்படி இருக்கும். அப்ப வாங்கிட்டு வந்தாங்க. அது நான் பத்திரமா வச்சுப்பேன், ரொம்பவே லக்கியா ஒரு
0: லக்கி சார்ம் மாதிரி
3: வச்சுப்பேனா. அப்படி இருக்கும் போது ஒரு தடவை நியூ இயர், தமிழ் நியூ இயர் அப்ப அது சாமி ரூம்ல வச்சு கும்பிடலான்னு சொல்லிட்டு அரிசி மேல வச்சு அது ஒரு கிளாஸ்ல வச்சு அது மேல அவரை வச்சு கும்பிட்டு இருக்கும் போது அது அப்படியே வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சுட்டு அது எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாசல்ல ஒருத்தங்க அந்த அரிசி அப்படியே எங்க அம்மா அரிசி அரிசி பக்கெட்ல போட்டுட்டாங்களா, அது வாசல்ல ஒருத்தங்க வந்து அந்த பூச்சி அந்த மாறு மாசமா இது
0: கொடுத்துட்டாங்களா,
3: பெருமாளுக்கு எல்லாம் சாமி கும்பிடும் போது கேப்பாங்கல்ல வாசல்ல நின்னு, அதுல மோந்து குடுத்துட்டாங்க. அது அவரு விநாயகர் போயிட்டாரா, அது ரொம்ப
0: வருத்தமா இருக்கு
3: சாமி. ஆமா, அது ரொம்ப இஷ்ட தெய்வம் மாதிரி வச்சிருந்தேன். அவர் போனதுல சின்ன வயசுல இருந்தே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: Okay. Okay, ma'am. Thank you for sharing. Roman Andre.
3: Thank you.

0: இன்னொரு நேர்கிட்டையும் பேசிட்டு நீங்க சொல்லலாம் கேக்குது, பாட்டு போடுமா சீக்கிரம் சொல்றது என் காதுல விழுது. இன்னொரு நேர்கிட்ட பேசிட்டு போட்டுறேன். வணக்கம் பாரதி தமிழகம். வணக்கம் கார்த்திக் சார், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி தான் மூக்கு கண்ணாடி.
0: ஓகே, நீங்களும் கண்ணாடி தொலைச்சிருக்கீங்க.
1: ஆமா தொலைச்சிட்டேன் மேடம், அதால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
0: கஷ்டம், இன்னைக்கு அந்த கண்ணாடி கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல.
1: ஆமா கண்ணாடி இப்ப கிடைக்கல மேடம், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங், நன்றி.
1: ஓகே மேடம், ஓகே மேடம்.
0: நேரம் 8:31. அப்படியே சைடில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு? உருமாண்டு திரைப்படத்திலிருந்து கொம்புல பூவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. கமலஹாசன் மற்றும் குழுவினர் குரல்ல இளையராஜா இசையில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸ்டேடியோன் இது உத்பார தமிழ் 102.3.

0: வருமான திரைப்படத்திற்காக கும்பல பூ சுத்தி பாட்டு கேட்டாச்சு. நேர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க, உங்களை தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் உத்பாரத தமிழகம்.
1: இனிய மாலை வணக்கம் சகோதரி.
0: இனிய மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மாதவரத்துல இருந்து பேஸ்புக் வீரராக.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அம்மா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி என் ஸ்ரீமன் பம்பாயில இருந்தார், தாராவி பகுதியில. அப்போ அவருடைய நண்பர் ஒரு 10 நாள் இருந்தார். அப்ப நண்பர்
0: ரேடியோ ரேடியோ வாய்ஸ் கொஞ்சம் குறைச்சிருங்களா?
1: ஆ, கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, அண்ணனுடைய சுயசரிதம். அது சரி படிச்சுட்டு கொஞ்சம் தான் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்ப நாளா பொக்கிஷம் பாதுகாத்திருந்தேன். அது எப்படியோ மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு மேடம். அது அவருக்கு மட்டும் சத்திய சோதனை இல்லை, எனக்கும் ஒரு சத்திய சோதனை. அதுதான் ஒரு வேதனையா இருக்கு.
0: அந்த புக் கிடைக்கல அப்படிதானே?
1: ஆமா மேம், அதை வந்து 75% தான் படிச்சேன்.
0: ஓகே,
1: அது பழைய பதிப்பு. அது அந்த தாள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல இருந்தது. அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 1950-55 பிரிண்ட் போடுற
0: நல்ல பழைய புக்.
1: ஆமாமா, அது வந்து நாளடைவுல அது என்ன ஆகும், அப்படி கிழியும், அப்படி உடையும். அது அதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அது என்ன, அது நன்றிமா, இது எனக்கு வாய்ப்பு கொடுக்க.
0: நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். வணக்கம் உத்பாரத தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், மாவடியில இருந்து பாஸ்கரன்.
0: வணக்கம் பாஸ்கரன் சார், சொல்லுங்க.
2: 1987 நம்ம பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் கூட உட்கார்ந்து போட்டோ எடுத்தேன் மேடம்.
0: ஓகே,
2: ரொம்ப நாளா வச்சிருந்தேன். வீடு வீடு மாறும்போது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு.
0: மிஸ் ஆயிடுச்சு.
2: அது
1: அன்பும் நன்றிகளும் மேடம் வாய்ப்புக்கு நன்றி. போஸ்டர்ல வாங்கினா தெரியல, காலேஜ் நல்லா வளர்த்துருந்தது மேடம். அது படிச்சுதான் தெரியும், அதாவது இருவேறு கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கிறேன். அயமா 6th and 7th ரொம்ப துன்பப்படுறேன், அல்லல் படுகிறேன். அயமா டைட் கான்னஸ்னா நான்
0: கஷ்டப்படுகிறேன்.
1: இரவில் ஆந்தைகள் அலரும்
0: அந்த அந்த விஷயம் எல்லாம்
1: எனக்கு கொடுத்த புக் இல்ல மேம்.
0: என்ன
1: நன்றா இருக்கும் மேம், பதிவுகள் ஒவ்வொன்றும் அட்டகாசம் மேடம்.
0: நன்றி நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி,
1: உடற்புள்ள பரவணும்னு வாழ்த்துக்கிறேன் மேடம்.
0: நன்றி நன்றி சார். நேயர்கள் கிட்ட தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் உத்பாரத தமிழகம். வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: அதுதான்
0: வருத்தத்திற்குரிய, உங்களுக்கு அந்த மோதிரம் தொலைஞ்சிருச்சு. இன்னைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க் யூ ஃபார் ஷேரிங். நன்றி. வணக்கம் உத்பாரத தமிழ் எஃப்எம்.
4: மேடம்
0: வணக்கம், கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க.

0: ஞானே ஐயப்பன் கோயில் போகும்போதுங்க இந்த கந்த சஷ்டி கவசம் புக் வாங்கிட்டு வந்தாங்க 5 ரூபா மற்றவங்களும் கொடுத்தாங்க. நான் எல்லா கொடுத்துட்டு நானும் ஒண்ணு
1: வச்சிருந்தேன்,
0: அந்த புக்கு கிடைக்கவே இல்லை.
1: அந்த புக்கு தொலைஞ்சிருச்சா?
0: எடுத்துட்டு
1: போலாம் இல்லையா, ஈஸியா இருக்கும். ஓகே சார், தேங்க் யூ ஃபார் ஷேரிங். நன்றி
0: சார். நன்றிங்க.
1: நேர்களெல்லாம் புதுசு புதுசு சொல்கிறாங்க. எல்லா மனசுலையும் வந்து அந்த தொலைந்து போன பொருள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஒருத்தவங்க என்னென்னா, சின்ன பிள்ளையார் சிலை தொலைஞ்சிருச்சு, கந்த சஷ்டி புக்கு தொலைஞ்சிருச்சு, என்கேஜ்மெண்ட் ரிங்கு தொலைஞ்சிருச்சு, அதெல்லாம் பெரிய விஷயம்தான். அன்னைக்கு அந்த பொருள்லாம் அவங்களுக்கு காணாமல் போனால் போகாமல் இருந்தால் இன்றைக்கும் அவங்க பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துட்டு தொடர்ந்து பேசலாம். என்ன படத்துல இருந்துன்னா, பேரழகன் திரைப்படத்துல இருந்து அம்புலி மாமா பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. இந்த பாடலை பாடினவங்க கார்த்திக், பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

0: நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, தொலைந்து போன பிடித்த பொருள். நிறைய பேர் கால் பண்ணி பயங்கரமான மேட்டர்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து நம்ம நேர்கள் கிட்ட பேசி வேற என்ன அந்த பொருள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விபத்பாரு தமிழகம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் பத்மாவதி மேம், சொல்லுங்க. நல்லா இருக்க, சொல்லுங்க.
1: நான் வந்து ட்ரெயின் பார்த்து உக்காந்துருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. இப்போ உன்னை வச்சுட்டு உக்காந்தேன், பட்டின ட்ரெயின்
0: ஏறிச்சேன்.
1: இப்போ ஒண்ணு ரெண்டாவது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒண்ணு வாங்கி கொடுத்துருமா?
0: ஓகே ஓகேமா, சூப்பர், தேங்க்யூ ஃபார் ஷேரிங், நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் உட்பாரு தமிழகம். வணக்கம்.
2: வாழ்க வளத்துடன் செய்தி ஜெயசீலன் கொளமாட்டப்படிமா.
0: வணக்கம் ஜெயசீலன் சார், சொல்லுங்க.
2: நான் ஒரு கேஷியோ வாட்ச்மா, ஆட்டோமேட்டிக் வாட்ச். நான் ஆசிரியர் பண்ணி போகும்போது டெய்லி கட்டு போவேன். ரெண்டாயிரத்துல அப்ப அடிக்கொடுத்து கட்டுறதில்ல, கட்டுவேன்.
0: ஓகே.
2: அது காலப்போக்கில் அப்படியே மறந்து விட்டு எங்கன்னு ரூம் தான் இருக்கு, எங்கன்னு
0: கண்டுபிடிக்க
2: முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ஓகே சூப்பர் சார், கிடைச்சிரும் நம்புங்க. வணக்கம் தமிழ்எஃப்எம்.
3: ஹலோ
0: ஹலோ
3: ஹலோ, சொல்லுங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ரவிக்குமார், போரூர்.
0: வணக்கம் ரவிக்குமார் சார், சொல்லுங்க.
3: ஒன்னு இல்ல, ஒரு எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு மோதிரம் ஒண்ணு போட்டாங்க கையில.
0: அதுல
3: வந்து ஒரிஜினல் வைரம், ரெண்டு பக்கம் கெம்பு. அது ஒரு தடவை பீச்சுல போய் குளிச்சுட்டு வரும்போது தொலைஞ்சு போச்சு. எங்க அம்மா திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு, நான் அப்ப வந்து டூ பிஸ்கெட்ஸ்ல வேலை செஞ்சேன், மாசம் 280 ரூபாய் சம்பளம். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து ஒரு மாசம் கையில வீட்டு காட்டாத அப்படி காட்டாத கொள்ளாத, அதே மாதிரி டூப்ளிகேட் ஒண்ணு செஞ்சு கையில போடுற வரைக்கும் எனக்கு உயிரே இல்ல. அதுக்கப்புறமும் அதை கண்டுபிடிச்சு திருப்பி வீட்டுல திட்டு வாங்கினேன்.
0: ஓ, நீங்க டூப்ளிகேட் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திட்டு வாங்கி, அதுக்கப்புறம் சொன்னேன் நானு வீட்டுல போகும்போது ஒரு தடவை தொலைஞ்சிச்சுமா அப்படின்னு. அது அப்பயே சொல்லக்கூடாது, இதுக்கு இந்த மாதிரி வைரம் தோஷம் இல்லாத கல் எல்லாம் போட்டு உடம்பு கெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டி அது போட்டுட்டு திருப்பி வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அது வாழ்க்கையில மறக்கவே முடியாத விஷயம் மேடம்.
0: இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் பயத்தோட உச்சத்துல வந்துருப்பீங்களா, என்னைக்கு மாட்ட போறோம்?
3: ஆமாமா.
0: ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங், நன்றி.
3: தேங்க்யூ.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: வணக்கம் பொன்ராஜ், சொல்லுங்க.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அதாவது நனைஞ்சு போய் வேஸ்டா போனது ஒண்ணு, தொலைஞ்சு போய் கஷ்டப்பட்டது ஒண்ணு இருக்கு,
0: சொல்லுங்க கேப்போம்.
1: அதாவது நான் சிறு வயசுல வந்து போட்டா பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே.
1: அந்த போட்டா வந்து எங்க அம்மா அடம் பிடிச்சி நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 போட்டா பிடிச்சி வச்சிருந்தேன். எல்லாமே ஒரு வெள்ளம் வந்தது, திடீர் வெள்ளம் வந்ததுனால எல்லாம் நனைஞ்சு வேஸ்டா
0: போச்சுருந்தேன்.
1: இப்ப சிறு வயசு போட்டா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒயிட் வெள்ள கலர் போட்டா மட்டும் தான் இருக்கு. நிறைய போட்டோம், அந்த தாஜ்மஹால் மாதிரி நிக்கிற மாதிரி எல்லாம் முன்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா,
0: ஆமா,
1: பைக் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி எல்லாம்
0: எடுப்பாங்களே, போட்டு
1: ரொம்ப அழகா இருந்தேன். அதுல ரொம்ப அழகா இருக்கும், அந்த போட்டா ஃபுல்லா நனைஞ்சு வேஸ்டா போச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து முதல்ல வியாபாரம் பாக்க போனா அந்த எடைக்கல் பாத்தீங்கன்னா 50 கிராம்ல இருந்து 2 கிலோ வரைக்கும் நான் வந்து மொத்தத்தையும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அப்பா காயலங்கல்ல போடலான்னாரு, வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்துட்டு வந்தேன். இப்போ அது வீடு மாறி மாறி போனதுல இப்ப இருக்கிறது வந்து 200 கிராமும் 1 கிலோ படி மட்டும்தான் இருக்குது அந்த இடைக்கல். மத்ததெல்லாம் காணும், எங்க போச்சுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓ சரி, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கல்லையும்
1: இது ரெண்டு கல்லையும் பத்திரமா வச்சிருக்கேன், பீரோக்குள்ள வச்சிருக்கேன்.
0: பீரோக்குள்ளே வச்சாச்சு. ஓகே,
1: ஆமா ஆமா.
0: தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கங்கம்மா, திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேங்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சின்ன வயசுல அந்த மூக்கு சொம்புன்னு சொல்லுவாங்கம்மா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: மூக்கு சொம்பா?
2: மூக்கு சொம்புன்னுவாங்கம்மா, ஸ்டாம் மாதிரி இருக்குங்கம்மா பித்தளையில அப்பெல்லாம்.
0: ஓகே ஓகே.
2: குழந்தைங்களா?
0: டம்ளர்ல சைடுல ஸ்ட்ரா போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்குமே
2: அது, பித்தளையில இருக்குங்கம்மா. அது அந்த அந்த அந்த ஞாபகத்தை தூண்டி விட்டுட்டீங்க. அது அது காரணம், அதுலதான் பால் குடிப்போம்மா.
0: ஆமா, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில வந்து 5வது 6வது படிக்கிற வரைக்கும் தூக்கி வச்சுதான் சுத்துறது.
2: அதுலயே எல்லாருக்கும் சண்டை கூட
0: வரணுமே.
2: நல்ல நிகழ்ச்சிங்கம்மா.
0: நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி நன்றிங்கம்மா.
0: காலர்ஸ் எல்லாம் சூப்பராக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அப்படியே வாசிடலாம். பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, சந்தனக்கட்டையில் வடிவமைத்த ஒரு பேனா ஒன்று வச்சுருந்தேன் 20 வருஷமா, அது சமீபத்தில் தொலைச்சிட்டேன், எங்கே போச்சுன்னே தெரியல. அதனால கை உடைந்தது போல் இருக்கிறது, பேனாவை தொலைச்சதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து, நைஸ் ஷோ, சூப்பர், குட் ஜாப்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சாம் துளசி இனி வணக்கம், கமலா வரதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனோகரன் கே, கரையாம்பாளையம் கோயம்புத்தூர்லேருந்து, நான் முத முதல்ல வாங்கின பாக்கெட் ரேடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போனது, கிடைச்சிட்டு கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. பிரபாகரன் பிரபாகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கல்லூரி முடிக்கும்போது 1993 என் நண்பன் சேகர் கொடுத்த ரெனால்ட்ஸ் பென், கேம்லின் ரீஃபில் பென் இதெல்லாம் தொலைச்சிட்டேன், ஆனால் நட்பு இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நட்பை தொலைச்சிடாதீங்க, பதிலாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ரங்கராஜன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சரவணன் ராமலிங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேமும் பிரேம் வந்து தேர்ந்தெடுத்து பதிவு செய்யப்பட்ட பாடல்களின் ஒளி நாடா அந்த கேசட் மாதிரியான பொருள் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அதே மாதிரி எஸ் பழனி, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கலீல் அகமது, இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. NMP நச்சுப்பிள்ளை காரைக்கால்ல இருந்து அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு, மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு.

0: ஓகே, இன்றைக்கி நேர்களெல்லாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் காலர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டயும் நம்ம பேசிடுவோம் தொடர்ந்து. வணக்கம் விபுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் மனோகரன் சார், சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு ஒரு 20 வருஷம் இருக்கும்.
0: ம்
1: ஆறு

0: கால எஸ்பி பாலசுப்ரமணிய ஆரம்ப கால பாட்டம் எல்லாம் இருக்குல்ல,
1: ஆமா
0: அந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு சிடி பிளேயர்ல வந்து எனக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்தாரு. பதிவு பண்ணி கொடுத்தத நான் வச்சு நான் மெமரி கார்டில் அதை வந்து மெமரி பண்ணிக்கிட்டே அதை வந்து நான் இதில் போட்டு கேட்டுக்கிட்டு
1: இருந்தேன்.
0: என் ஃப்ரெண்டு வந்தாரு, ஃப்ரெண்டு வந்தோடனே அதை வந்து இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரசிகர்,
1: என்கிட்ட
0: கொடுங்க இதுல பதிவு பண்ணீங்கன்னு கேட்டாரு. இன்னும் ரெக்கார்ட் பாட்டில் இருந்தா அப்படின்னு
1: சொல்லுவேன்,
0: அப்படின்னாக்கா சிடி பிளேயர் என்கிட்ட கொடுங்க நான் பதிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் தரேன் சொல்லிட்டு போனவர் தான்

0: பாட்டெல்லாம் அற்புதமான பாட்டெல்லாம்.
1: ஆமா இன்னைக்கு கிடைக்காது. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நன்றி. நீ குரல் நிகழ்ச்சியோட நிறைவு காலரா வரப்போறது யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: நிறைவு காலரா வரப்போறது யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: நான் பேசுறதுதான் எனக்கு கேக்குது, காலர் யாரும் வரல போல. ஓகே காலர் வந்தாச்சு, அப்படியே உங்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: ஏமா கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சிட்டேன்.
1: ஃபாஸ்ட்டாக சொல்லிடுங்க பாப்போம். அப்படியே
3: அது என் ஒய்ஃபு மாமியார் விட்டு போயிட்டு வந்தோம்.
1: ஓகே.
3: அப்போ வரும்போது புது கொலுசு வாங்கி கொடுத்துருந்தேன். அது அறியாமல் எங்கேயும் கையில் விழுந்துட்டு ஒன்று அது வந்து போய் அப்புறம் நடந்து வந்த வழியே போய் பார்த்தோம், அது கிடைக்கவே இல்லை. அது அவ்வளோதான். அது
1: அதுதான் இல்லையா?
3: ஆமாம் மேடம்.
1: ஓகே சார், தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ரொம்ப நன்றி.
3: கால் எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார, நன்றி. ஓகே, இன்னைக்கு நீ குரல் நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா போச்சு. நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா வரப்போறது ஒரு முறை அவள் விழி அப்படின்ற ஒரு சின்ன பாடல் ரன் திரைப்படத்திற்காக வரப்போகுது. ஜாக்ஸ் மல்லி குரல்ல வித்யாசாகர் இசை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க, தொடர்ந்து விபத் பாரதி கேட்டுட்டே இருங்க. இது நீ குரல் நிகழ்ச்சி.

0: இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: உலகம் அறியா பேதை பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி பழையாறை அரண்மனைக்குப் போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரீக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுகளும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின. அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுல பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது. அவர்கள் அசூயைப்படும்படியாக தன்னிடம் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்மனம் உணர்த்தியது. அதே சமயத்தில் அவளுடைய இயற்கையாய் பிறந்த இனிய சுபாவமும் பெருந்தன்மையும் எல்லோருடனும் நல்லபடியாக நடந்து கொள்ள அவளை தூண்டின. இத்தனைக்கும் நடுவிலே வானதி தனக்கு பிறக்கப் போகும் வீரமகனை பற்றி இன்பக் கனவு காண்பதை மட்டும் விட்டுவிடவில்லை. இதற்கிடையிலேதான் அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது. அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் பொலபொலவென்று தகர்ந்து விழுந்தன. கணவனை அடைந்த பின்னர்தான் மகனை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். கணவன் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரிதான் என்ற அலட்சிய மனப்பான்மை அதற்கு முன்பு அவள் அடிவுள்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த பொல்லாத மனத்தை என்ன செய்வது? இது சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரிடமல்லவா போய்விட்டது? 56 தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்துகொள் என்று கெஞ்சி கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர்? அத்தகைய

0: உடையவர்
1: தன்னை திரும்பியும் பார்ப்பாரா?
0: அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பற்றி அவளால் கனவு கூட காண முடியாதே.
1: இளவரசரிடம் இந்த பேதை மனம் சென்ற பிறகு இன்னொருவரை மணந்து கொள்வதுதான் எப்படி சாத்தியம்?
0: ஆகையால் தன் வயிற்றில் பிறக்கப் போகிற வீரகுமாரனை பற்றி இத்தனை காலமும் அவள் கட்டி வந்த மனக்கோட்டைகளெல்லாம் சிதறிப்போகத்தானே வேண்டும்? இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுடைய உள்ளம் வெடித்து விடும் போலிருந்தது.
1: மறுபடியும் பழையபடி சோக வடிவானாள். அவளுடைய மனத்தை அறிந்து கொண்ட இளைய பிராட்டி அவளிடம் விசேஷ அன்பும் ஆதரவும் காட்டினாள். தன்னால் இயன்றவரையில் வானதியை உற்சாகப்படுத்த முயன்றாள். பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படியொன்றும் பிசகான விஷயம் இல்லை என்றும், நடக்க முடியாத காரியமும் அல்லவென்றும் குறிப்பாக உணர்த்தி வந்தாள். குடந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்கப் போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ள கனலுக்கு தூபம் போட்டு வளர்த்தது. அவளுடைய மனோராஜ்யம் மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது. மனச்சோர்வும் குதூகலமும் மேலும் துரிதமாக மாறி மாறி ஏற்பட்டன. ஏக்கத்தினால் ஏற்பட்ட மனவேதனை பொறுக்க முடியாமல் இருந்தது போல் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இரண்டுமே மிதமிஞ்சி போன போது மயக்கம் போட்டு விழுந்தாள். இயற்கை அருளிய இந்த மயக்க மருந்து சாதனத்தினால் அவள் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தாள். தஞ்சைக்குச் சென்றிருந்த போது வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்றிரவு அவள் கேட்ட அபயக்குரலும் கண்ட பயங்கர காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பழுவூர் சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்று நன்கு அறிந்து கொண்டாள். பழுவூர்காரர்கள் சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வாக்கின் அளவையும் தெரிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன் மனோரதம் ஈடேற பழுவேட்டரையர்கள் அனுமதிப்பார்களா? அவர்கள் அனுமதித்தாலும் அவர்கள் வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? பழுவூர் இளையராணி சம்மதிப்பாளா? அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை. நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு வானதிக்கு வந்தது. இளைய பிராட்டியின் பேரில் அவளுடைய பகைமையை பற்றி அறிந்து கொண்டிருந்தாள். அது தன் பேரிலும் பாயுமல்லவா? ஏன், பொன்னியின் செல்வரையே அந்த விஷநாகம் தீண்டினாலும் தீண்டக்கூடும். நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தியின் முன்னால் நந்தினியை ஒத்த வடிவம் ஒன்று நின்றதே, அது உண்மையில் நந்தினிதானா? சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பீதி நிறைந்த குரலில் ஓலமிட்ட காரணம் என்ன? இளைய பிராட்டி இதை பற்றியெல்லாம் ஏன் தன்னிடம் எதுவும் பேசுவதற்கு மறுக்கிறாள்?
0: ஆமாம், இளைய பிராட்டியின் மனமும் மாறிப்போயிருக்கிறது. தன்னிடம் முன்பெல்லாம் போல் அவ்வளவு கலகலப்பாக பேசுவதில்லை. அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனிமையை நாடி போய்விடுகிறார். அவரை ஏதோ பெருங்கவலை பீடித்திருக்கிறது.
1: ஒருவேளை பொன்னியின் செல்வரை பற்றிய கவலைதானோ என்னவோ?
0: அதனாலேதான் தன்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு மறுக்கிறார் போலும்.
1: இன்றைக்கு கூட திடீரென்று இளைய பிராட்டி காணாமல் போய்விட்டார்.
0: அவர் இல்லாத சமயங்களில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன கொட்டம் அடிக்கிறார்கள்? கவலை என்பதை அறியாதவர்கள். எது எப்படி போனாலும் அவர்களுடைய கும்மாளத்துக்கு குறைவு ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய கேலி பேச்சுகளை வானத்தியினால் எப்போதுமே சகித்துக் கொள்ள முடிவதில்லை. அதுவும் இந்த இரண்டு மூன்று தினங்களாக ஒரே சோகக்கடலில் வானதி ஆழ்ந்திருந்தபடியால் அவர்களுடைய வீண் பேச்சுகள் அவளுடைய காதில் நாராசமாக விழுந்தன.
1: இளைய பிராட்டி எங்கேதான் போயிருப்பார் என்று தேடிக்கொண்டு புறப்பட்டாள்.
0: மூத்த மகாராணியின் அரண்மனையில் ஏதோ சபை கூடியிருக்கிறதென்றும் அங்கே போயிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டாள். ஆகையால் அந்த அரண்மனைக்குச் சென்றாள். வானதி போவதற்குள் அங்கே சபை கலைந்து விட்டது. பெரிய மகாராணியும் அவருடைய செல்வ புதல்வர் மதுராந்தகரும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தாள். இதனாலோ இந்த செய்தி வானதிக்கு மேலும் கவலையை உண்டாக்கியது. அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டாள். அரண்மனை வாசலில் ஜனத்திரளின் பெரும் இறைச்சல் கேட்டது. விஷயம் இன்னதென்று தெரியவில்லை. இளைய பிராட்டியை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தது. அரண்மனையில் சேடி பெண்களை ஒவ்வொருத்தியாக விசாரித்தாள். சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவருடன் இளைய பிராட்டி அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும், பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கிச் சென்றதாகவும் ஒரு சேடி கூறினாள். இளைய பிராட்டி தனிமையை நாடிச் செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவர் விரும்புவதில்லை. ஆகையால் ஓடை பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள். அந்த சமயம் வாரிணி என்னும் மங்கை ஓட்டமாக ஓடி வந்தாள். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டாராம் என்ற பயங்கர செய்தியை சொல்லிவிட்டு அலறி எழுதாள். மற்ற பெண்களும் இதை கேட்டு ஓவென்று கதை

0: எழத் தொடங்கினார்கள். வானதிக்கோ முதலில் எந்தவித உணர்ச்சியும் உண்டாகவில்லை. சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள். அடிப்பாவி, உன்னுடைய துரதிருஷ்டத்தினால்தான் இளவரசர் கடலில் மூழ்கினார் என்று அவ்வளவு கண்களும் அவளை நோக்கி இடித்துச் செல்வது போல காணப்பட்டன. வானதியினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அங்கு நிற்கவும் முடியவில்லை. அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி ஓடினாள். ஓடையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது வானதியின் உள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றோர் எண்ணம் மேலெழுந்தது. சென்ற சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. கரையில் நின்று பார்க்கும் போதெல்லாம் அவருடைய முகம் தத்ரூபமாக தண்ணீரில் தோன்றும். தொடுவதற்கு போனால் மறைந்துவிடும். அதன் காரணம் என்னவென்று வானதிக்கு புலனாயிற்று. இளவரசர் கடலில் மூழ்கிய போது என்னை நினைந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்தும் இருக்கிறார். அதை அறியாமல் பாவி, நான் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆஹா, என்ன தவறு செய்துவிட்டேன்! போனதை நினைப்பதில் இனி பயனில்லை. இனி செய்ய வேண்டியது என்ன? பேதை பெண்ணே, இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கவும் வேண்டுமா? யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அரண்மனை தோட்டத்தை அடுத்துள்ள ஓடை அரசலாற்றில் கலக்கிறது. அரசலாறு கடலில் போய் சங்கமமாகிறது. கடலின் அடியில் காத்திருக்கிறார் இளவரசர். எனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். கடலின் அடியில் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன அற்புத மாளிகையில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கா போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு என்ன வேலை? யாருக்காக இங்கே நான் இருக்க வேண்டும்? இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியே உண்டாகிவிட்டது. அவளது பரபரப்பு அடங்கிவிட்டது. துயரம் நீங்கிவிட்டது. கவலை தீர்ந்துவிட்டது. நேரே ஓடைக்கரைக்குச் சென்றாள். பளிங்கு கல்லிலாலான படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதோ தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிந்தது. அதில் இருப்பவர் இளைய பிராட்டிதான். அவருடன் இருக்கும் ஆடவன் யார்? குழந்தை சோதிடர் வீட்டில் முதலில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்துச் சென்ற வாலிபன் போல தோன்றுகிறது. இளவரசரை பற்றிய செய்தியை கொண்டு வந்தவன் அவன்தான் போலும். அதனாலேதான் அவனை இளைய பிராட்டி தனியாக அழைத்துப் போகிறார். விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்தால் கஷ்டப்படுவேன் என்று என்னை விட்டுவிட்டு போயிருக்கிறார். அவர் வந்துவிட்டால் என் இஷ்டப்படி செய்ய முடியாது. ஏதாவது சமாதானம் சொல்லி பார்ப்பார், ஆறுதல் கூற பார்ப்பார். நான் இளவரசரை போய் சேர்வதை கட்டாயம் தடுத்து விடுவார். ஆனாலும் அவரிடம் சொல்லாமல் கடைசியாக ஒரு தடவை விடைபெற்றுக் கொள்ளாமல் போவது நியாயமா? தாய் தந்தையரற்ற இந்த அநாயத பெண்ணிடம் இத்தனை அன்பாக இருந்தாரே, அவருக்கு ஒரு நன்றி வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா? இல்லை இல்லை, முடியாது. இனி ஒரு கணமும் காத்திருக்க முடியாது. இதோ தண்ணீரில் அவர் முகம் தெரிகிறது. இதோ அவருடைய முழு உருவமும் பொலிகிறது. என்னை அவர் அழைக்கிறார். புன்னகை செய்து கூப்பிடுகிறார். உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன. வா என்று அழைக்கிறார். இன்னும் ஏன் தாமதம்? ஆஹா, தலை ஏன் இப்படி சுற்றுகிறது? பாழும் மயக்கம் வருகிறதா? என்ன மயக்கம் வந்தால் பாதகமில்லை. கரையில் விழாமல் இந்த ஓடை தண்ணீரில் விழுந்தால் போதும்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் தொடங்கி 2.5 மாதங்கள் தான் ஆகின்றன என்பதை நினைச்சா வியப்பா இருக்குது இல்லையா? ஆமா, ஒலிபரப்புல 200 நாடுகளுக்கும் மேலாக எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கோம். இது ஆசிரியரின் மாயாஜாலம்னு தான் சொல்லணும். சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி முன்கதை சுருக்கம் தந்து மீள்பார்வைங்கிற உத்தியால அவ்வப்போது உற்சாகம் ஊட்டிக்கிட்டும் வர்றார். அந்த வகையில இப்போ வானதிய பத்தின குறிப்புகளை நினைவுபடுத்திக்கிறோம். புறத்தோற்றத்துல காணப்படுற சோகத்தின் சாயலுக்கும் களிப்பின் மெருகுக்கும் காரணத்தை சொல்லிட்டு, ஏக்கத்தினால ஏற்பட்டிருந்த மனவேதனைக்கும் மகிழ்ச்சியினால ஏற்பட்டிருக்கிற கிளர்ச்சிக்கும் இடையே உள்ளத்துல நடக்கும் போராட்டத்தை அருமையான தொடர்களால் விளக்கிடுறார் கல்கி. மற்ற தோழியர் அசூயப்படுற அளவுக்கு தன்னிடம் ஏதோ மறைமுகமான சக்தி இருப்பதை உணரத் தொடங்கிட்டார். ராக்கிய போன்ற ஒரு உளவியல் மேதையால தான் இதை திறம்பட வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கே இளவரசர் புறப்படும் போது தீபத்தட்ட கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்கணும்னு செய்த காரியம்தான். இவளை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது பேச்சு வந்தா இவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். இப்படியெல்லாம் எரிச்சலோட பேசின வாரிணியைத்தான் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டுட்ட செய்தியை சொல்ல வைக்கிறார் ஆசிரியர். சரி, அடுத்து வானதி.

0: என்கிற பெயரை பார்ப்போம். நேரடியான பொருள் வான கங்கை, ஆகாய கங்கை. வனம் என்ற சொல் வானம் ஆகும், வானப்பிரஸ்தம் என்ற தொடர் உருவாகிற மாதிரி. இந்த இலக்கணப்படி வனதேவதை என்கிற பொருள் கிடைக்குது. சில கவிஞர்கள் பெருங்கடல்னு அர்த்தம் கொள்றாங்க. கொடும்பாளூர் இத அழகா குறுக்கி கொடும்பைன்னு குறிப்பிடுறார் இளங்கோவடிகள். கொடும்பை நெடுங்குளக் கோட்டகம். இத்தொடர் சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், காடுகான் காதையில வருது. வரலாற்று பிரிவுகள்ல தென் வள்ளாற்று பகுதியை மையமா வச்சு கோநாடு, கானாடு இப்படி குறிப்பிட்டாங்க. வடகரை பகுதி கோநாடு, இதன் தலைநகரம் கொடும்பாளூர். வரைபடத்தை எடுத்துக்குங்க. தஞ்சாவூருக்கு தென்மேற்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தொலைவில், திருச்சிராப்பள்ளிக்கும் தென்மேற்கே ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் கொடும்பாளூர். வழியில, அதாவது இந்த ஊருக்கு வடகிழக்கு திசையில 10 கிலோமீட்டர்ல தான் திருமயில் குன்றம் என்கிற விராலி மலை, தொன்மையான குடைவரை கோவில் இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
3: விவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. என் இனிய பொன்னிலாவேல நிறைய மெலடி பாடுகள் பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதான் வரிசையாக நீங்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை பாடினவங்க மகாவா கமத், பா விஜய் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். ஸ்டேட்யூன், இது உட்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம் காதலினும் பெருமழையும் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: விஜய் எஸ்தாஸ் மற்றும் சின்மை குரலில் பொக்கிஷன் திரைப்படத்திற்காக நிலா நீ வானம் காற்று மழை அப்படின்ற பாடல் கிராச்சு. நேரம் 9:27.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

ரஞ்சித் முத்தும் சுஜாதா குரல்ல டி இமான் இசையில பாடல் ஒன்று கேட்டாச்சு. நேரம் 9:38. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என்னினிய பொன்னிலாவே.

என் இனிய பொன்னிதான நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் குளநரி கூட்டம் திரைப்படத்திற்காக விழிகளிலே அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் கேட்கறதுக்கு ரொம்ப மெலடியஸா இருக்கும். கார்த்திக் மற்றும் சின்மய குரல்ல, நாமுத்குமார் வரிகள்ல, வி செல்வகணேஷ் இசையில்.

0: நேரம் 9:44. என்ன இணைய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அழகான மெலடிஸ் எல்லாம் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் வந்து விழிகளிலே பாடல் வந்து குளநரி கூட்டம் திரைப்படத்தில் கேட்டோம். அதில் சிங்கர் பாடுறாங்கல்ல, இது கனவா நிஜமா யாரிடம் கேட்பேன் விளக்கம் அப்படின்னு அவங்க பாடுற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்கும். இது உண்மையிலே நடக்குதா இல்லையா, நம்ம தான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகளை அப்பப்போ நம்ம நினைவு கூறும் அப்படி பூரிச்சு பாத்துக்கணும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் முகமூடி திரைப்படத்திற்காக வாய மூடி சும்மா இருடா, அந்த பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. ஆலா பிராஜ குரல்ல கேட்டலாம். இது விபத் பாரதி தமிழகம் 102.3.
1: என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா குரல்ல நாமத்குமார் வரைகளை நிவாஸ் கே பிரசன்னா இசையில சேதுபதி திரைப்படத்திற்காக கொஞ்சம் பேசிட வேணாம் கேட்டாச்சு. நேரம் 9:53.

நரேஷ் ஐயர் குரல்ல ஏக்நாத், வரிகள்ல விஜய் ஆண்டனியோட இசையில கண்ணிரண்டில் மோதி உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக கேடாச்சு. நேரம் 9:58. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக வரப்போகிறது மாங்கல்யம் அலைப்பாய்தேலேருந்து வந்து ஒரு சின்ன பாட்டு வந்துகிட்டே இருக்கவங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் மற்றும் கிளின்டன் குரலில் வாயிரமுத்து வரிகள் யாருமான் இசையில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ஜோத்பாரி தமிழ்ஃபம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இரவு வணக்கம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலமாக 9444001023, அதாவது 9444001023 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் யார், அதாவது உங்கள் பேர், எங்கேருந்து கூப்பிடுறீங்க, அது மாதிரி என்ன பாடல், என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்ற டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுடைய பாடல், அதாவது நீங்கள் கேட்ட பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி, அதாவது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் முதல்ல வரப்போகிற பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கானா, காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் கேட்டிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னா, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போகிற வருமா, அந்த பாட்டு தான் ஊர் விட்டு ஊர் வந்து அப்படின்ற திரைப்படத்திற்காக வந்துக்கிட்டே இருக்கு. அவரோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3 மானங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது

0: பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ரமணன் குஜராத்திலிருந்து. என்ன பாடல் அப்படின்னா, கர்ணா திரைப்படத்திற்காக மலரே மௌனமா அப்படின்ற பாடலை தான் அவர் விரும்பி கேட்டிருக்காரு. இந்த பாடலை பாடினவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சாணிக்கு. வித்யாசாகர் இசையில் கேட்டு மகிழ்ச்சிகள். இது உட்பார தமிழகம் 102.3.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. ஏதனப்பால் சைதாப்பேட்டையிலிருந்து கேப்டன் மகள் திரைப்படத்திற்காக எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அப்படின்ற பாடல் தான் அவர் விரும்பி கேட்ட பாடல். அவரோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. ஜோத் பாரதி தமிழகம் 102.3.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்து வரிகள் ஹம்சலேக்கா இசையில எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அப்படின்னு ஒரு சூப்பர் பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:18 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பிள் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. பெரவல்லூரிலிருந்து கவிதா தணிகைவேல், அவங்க கேட்டிருக்க பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திற்காக சில்லாஞ்சிருக்கி அப்படின்ற பாட்டு தான் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க. இந்த பாடலை பாடியவர்கள் பிரதீப் குமார் மற்றும் கே சிவாங்கி, மோகன்ராஜன் வரிகள் ஷான்டோடன் இசையில்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் ஒரு கல் ஒரு கண்ணாடி, சிவா மனசுல சக்தி திரைப்படத்திற்காக. இந்த பாடலை பாடினவங்க யுவன் சங்கர் ராஜா, நான் முத்துக்குமார் வரிகளில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க யாரு, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரண்யா மயிலாப்பூர்ல இருந்து இதை விரும்பி கேட்டிருக்காங்க. சரண்யாவோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் நிலவு தூங்கும் நேரம் அப்படின்ற பாடல் குங்குமச்சிமிழ் படத்துக்காக வரப்போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க வந்து கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பக்கத்திலிருந்து.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகிக்கு ஒரு இளையராஜாவோட இசையில நிலவு தொங்கும் நேரம் இந்த தூங்குற நேரத்துல கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 10:35. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, ரமா கோடம்பக்கத்துல இருந்து ரிதம் திரைப்படத்திற்காக காற்றே என் வாசல் வந்தாய் அந்த பாடு தான் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்ல வரமுத்து வரிகள்ல ஏறமான இசையில இந்த ஒரு நேரத்துல காற்றேயின் வாசல் வந்தாய் கேட்டு முடிச்சாச்சு. நம்ம இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல் என்ன என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நீங்காத எண்ணம் ஒன்று அப்படின்ற பாடல் தான் வரப்போகுது. விடியும் வரை காத்திரு தடைப்படுத்திருக்காங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க ராஜ்குமார் கொடுங்கையூர்ல இருந்து.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தமிழ் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை கேட்டிருக்கோங்க. செல்வராஜ் முகப்பேர் வெஸ்ட்ல இருந்து. என்ன பாடல் அப்படின்னா காதலனும் தேர்வெழுதி, காதலர் தினம் தலைப்படுத்துறதுக்காக அவர் கேட்டிருக்காரு. இந்த பாடலை அவர் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டு மகிழுங்க. இது உத்பாறை தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வலனா தாக்கூர் அல்ல வாலி வரிகள் ஏ ரஹ்மான். இசையில காதல் எனும் தேர்வு எழுதினு ஒரு சூப்பர் பாடல் இந்நேரத்துக்கு கேட்டாச்சு. நேரம் 10:54. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மாலை 5 மணிலிருந்து இப்போ வரைக்குமே எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப சூப்பராக போச்சு. நிறைய கேள்விகளுக்கு வந்து நேயர்கள் எல்லாம் நிறைய ஆக்டிவாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் நிறைய பதில்கள் சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை உங்ககிட்ட பேசுற வரைக்கும் டட்டாவை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க அர்ஜய் குழலி. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க ஜோத்பால தமிழகம் 102.3. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது உழைப்பாளி திரைப்படத்திற்காக ஒரு கோலக்கிளி அப்படின்ற பாட்டு தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க அலிநகரம் எஸ் மகாதேவன். அவரோட சேர்ந்து எல்லாரும் இந்த பாட்டு கேட்டு மகிழுங்க.

கெடுதுமான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன் ஒரு சோழ குயில் சோடி தன்ன தேடுது தேடுதுமான் அது நெஞ்சும் கிட்டு

0: நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலிய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சின்னத்தம்பி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் இது. திருவிழா என்பது நம் வீட்டுக்குள் ஒவ்வொருவருக்கும் சார்ந்ததுதானே. அப்படி இந்த இரவு வேளையில் இந்த இசையோடு இந்த திருவிழாவை ரசிக்கலாம் நம் கண் முன்பாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுரனியும் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் தர்மதுரை படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அன்பு நேயர்களே, திருவிழா என்று சொல்லும்போது இந்த திருவிழாவில் இந்த பெண் கிளியை தேடி இந்த ஆண் கிளி வருவது சந்தோஷமா

0: இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது.
1: கண்மணி மயங்கும் அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகா வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

வாசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த மாங்குயிலும் இந்த பூங்குயிலும் எப்படியாக ஒன்று சேருமோ.

நிகழ்ச்சியில் அடுத்து பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லி பாடியுள்ள பாடல். வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த வண்ணத்து பூச்சியின் இசை இந்த இரவு வேளையில் உங்கள் செவிகளிலும் கேட்கட்டும். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நேரம் 11:30 20 நொடி. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் மனோ சுனந்தா பாடியுள்ள பாடல், புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் அந்த வானத்தை சற்று அண்ணாந்து பாருங்களேன். உங்களோடு ஊர்களும் போக அது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள்

நிகழ்ச்சியில் அடுத்து இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த பொட்டு வைத்த ஒரு வட்ட வெண்ணிலா உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கத்தானே செய்யும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியுள்ள பாடல் ஆர் வி உதயகுமார் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த முத்துமணி மாலை உங்களுக்காக, உங்களின் பரிசுக்காக காத்திருக்கிறது.

அடுத்து வரும் பாடல் தர்மபத் சக்கரம் படத்திலிருந்து சுஜாதா பாடியுள்ள பாடல். ஆர் வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இசையை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் மூடன் வழியே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சாந்தி ரமேஷின் அன்பு நேயர் இரவு வணக்கம் என்று சொல்லியும், அல்லி நகரம் எஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள் அனைத்தும் அருமை இனிமையான பாடல் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சி மயங்க வைப்பது மகிழ்ச்சி, பண்பலையில் வந்த பாடல் நிலா பரவசம் ஊட்டிடும் இன்ப உலா, இன்னிசை மிதந்து வந்த சுவையிலா இதயம் மகிழ்ந்தது மகிழ்ச்சியிலா என கேள்வி கேட்டிருக்கின்றார். அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் என்ற அன்பின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வெல்கம் வெல்கம் டு ஷோ த பெஸ்ட் ஃபார் சாங் என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் அரச்ச சுந்தரம் பாடல் மணக்கிறது தொகுப்பாளர் பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழகமுக்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலாதா அவர்கள் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பர்வதேவர்த்தினியம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒலித்த பாடல் முதல் வரியை பதிவு செய்திருக்கின்றார். காட்டுப்பாக்கத்தில் அந்தோணிராஜன் அன்பு நேயர் இசைய

இணையும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஐயப்பன் தாங்கள் பழனி பாரதி என்ற அன்பு நேரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் மீண்டுமாய் கரகோஷத்தை பரிசாய் கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் நிகழ்ச்சி நிறைவான பாடல் என்ன என்று கேட்கலாமா? பாம்பே படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான். உயிரே படத்திலிருந்து இந்த பாடல், மன்னிக்கவும், பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. மனசு மயம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசு இரவாகவும் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. முதலாவதாக
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மணமகள் வந்து நின்று மாலை கூட கண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில்

அணிந்திட கண்ணு.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். மனம் கொண்ட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஆடு பாக்கியாடு, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: 4:01 நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில்

0: மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
0: மருகேலரா ஜெயந்தி ஸ்ரீராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலில் கந்த சஷ்டி கவசம் பாடியவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

கேட்டது ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் பாடியவர்கள் சுனந்தா ஸ்வரலதா.